0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் FM கா ஹுக்கோ, தமிழ் FM கா ஹுக்கோ.
5: அத்துமைந்தா ராஜா.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax complaints and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
1: there is no place like home, there's no home like that.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இறைவனுடைய படைப்பிலே மிக அதிசயமானது நம்முடைய உடல். இந்த உடல் சிறப்பாக இயங்குவதற்கு, எந்த பிரச்சனையும் அதற்கு ஏற்படாத வண்ணம் தற்காத்துக் கொள்வதற்கு என்று பல அமைப்புகளை இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. கண்கள் மிக நுட்பமானவை. அந்த கண்களுக்கு பாதிப்பு வராத வண்ணம் தற்காத்துக் கொள்வதற்கு இமைகள் மிக அழகாக அந்த கண்களின் மீது பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோலத்தான் காதுகளுக்கும் கூட தற்காப்பு உண்டு. நாசிக்குள்ளே நுழைகின்ற காற்றை வடிகட்டுவதற்கு அங்கே ஒரு அமைப்பு உண்டு. இதுபோல மிகச்சிறந்த ஒரு தற்காப்பு அமைப்பு நம்முடைய உடலிலே இருப்பதை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது. நல்லதை நாம் உள்ளே அனுமதிக்க வேண்டும், தீயது எதுவோ அதை திட்டவட்டமாக தவிர்க்க வேண்டும். வரட்டும் வரட்டும் என்று எது ஒன்றையுமே அனுமதிப்பது நமக்கு சுலபமாக இருக்கிறது. ஆனால் இது வேண்டாம் என்று உறுதியாக மறுப்பது நம்மிலே பலருக்கு பெரும் சிரமம். ஆனால் வரவேண்டிய நன்மையை நீங்கள் அனுமதிக்காமல் விட்டால் ஏற்படுகின்ற பாதிப்பை விட, வரக்கூடாத தீமையை நீங்கள் அனுமதித்து விட்டால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு மிக மிக அதிகம். கண் இமைகள் என்பவை கண்களிலே தூசு விழாமல் காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல, பிரச்சனைக்குரிய காட்சிகளை நாம் பார்க்க கூடாது என்கிற ஒரு தெளிவான மனதோடு சட்டென்று நம்முடைய பார்வையை நாமே மறைத்துக் கொள்வதற்காக. காதுகளிலே ஒரு சின்ன அமைப்பு, வெளியிலிருந்து ஆபத்தான பொருட்கள் உள்ளே நுழையாத வண்ணம் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் கெட்ட விஷயங்களை கேட்காமல் மறுப்பதற்கு மனதளவிலே நாம் தான் தெளிவாக இருக்க வேண்டும். வாய் என்பது நம் உடலுக்கே ஒரு வாயில், ஆகவேதான் அதற்கு அப்படி ஒரு பெயரே அமைந்தது. உணவாக அதன் உள்ளே நுழைவதிலே பிரச்சனைக்குரியதை தடுப்பதும், பேச்சாக அதற்கு உள்ளே இருந்து வெளியே வருவதிலே பிரச்சனைக்குரியதை தடுப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. இது எல்லாவற்றிலுமே தவறானவற்றை தவிர்ப்பதற்கு நாம் மிக தைரியமாக செயல்பட வேண்டும். வேண்டாதது என்றால் அது வேண்டாம் என்பதை உறுதியாக சொல்ல எப்போது நாம் முடிவெடுக்கிறோமோ, கற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை செயல்படுத்துகிறோமோ, அப்போதிலிருந்தே நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: போடா.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
0: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே
3: விரட்டி விரட்டி வெளுக்க

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ரூமி அவர்கள் சொல்வார்கள், மற்றவர்களிடத்திலே நீ ஒரு குற்றம் காணும் போது உடனடியாக அந்த குற்றம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒருமுறை பரிசோதித்துக் கொள் என்று. நாம் பெரும்பாலும் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் எந்த தவறுமே செய்ய மாட்டேன், என்னிடத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு பலவீனமும் கிடையாது, நான் எல்லா விதத்திலும் முழுமையான ஒரு மனிதன். ஆனால் மற்றவர்கள், பிரச்சனைக்குரியவர்கள், குறைபாடு உடையவர்கள், பலவீனமானவர்கள், அறிவற்றவர்கள், அவர்கள் எது செய்தாலும் அதிலே ஒரு தவறு கண்டிப்பாக இருக்கும் என்பது போல நம்முடைய சிந்தனை பல நேரங்களிலே அமைந்து விடுகிறது. குற்றம் குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, நாம் உட்பட. பல நேரங்களிலே நம்மிடத்தில் இருக்கின்ற குறைபாடு நமக்கு தெரியாமல் போகலாம், அதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களிடத்திலே அந்த குறைபாடை காணுவது நமக்கு எளிதாக இருக்கிறது இல்லையா? அப்படி ஒன்று நமக்கு புலப்படும் பொழுது நாமும் அதுபோல ஏதேனும் குறைபாடு கொண்டிருக்கிறோமா என்று ஒருமுறை சிந்தித்து பார்த்தார். முதலிலே நம்மை நாம் திருத்திக் கொள்வோம், சரி செய்து கொள்வோம். அப்படி நாம் மேம்பாடு அடைவதை பார்த்தே நம்மை ஒரு உதாரணமாக கொண்டே மற்றவர்களும் தங்களை திருத்திக் கொள்ள முடியும். நம்மிடத்திலே குறைபாட்டை வைத்துக் கொண்டே அவர்களை நாம் திருத்தச் சொன்னால் நமக்கு அவர்களினுடைய பிரச்சனை நன்றாக தெரிவது போல அவர்களுக்கு நம்முடைய பிரச்சனை தெள்ள தெளிவாக தெரியும். நாம் அவர்களை குற்றம் சொல்ல, பதிலுக்கு அவர்கள் நம்மை குற்றம் சொல்ல, சுலபமாக சரியாக வேண்டிய விஷயங்கள் இன்னும் இன்னும் கடினமானதாக மாறிக்கொண்டே போகும் இல்லையா? ஆகவே எதிரிலே இருப்பவர்களுடைய குறைபாடு நம் கண்ணுக்கு தெரிகின்ற அதே தருணத்திலே அதுவரை வெளியே பார்த்து கொண்டிருந்த பார்வை உள்நோக்கி திரும்ப வேண்டும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய வேண்டும். அப்போதுதான் நாம் நம்மை செப்பனிட்டுக் கொள்ள முடியும், அதனாலே வாழ்க்கையையும் செம்மையாக்கிக் கொள்ள முடியும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதியான இதே நாள்ல கடந்த கால வரலாறுகளில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலகத்திலேயே மிக மிக சிறிய போர் முதன் முதலாக இந்த தினத்திலே தான் நிகழ்ந்தது. 1896 ஐக்கிய ராஜ்யத்திற்கும் ஜன்சிபார் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கும் இடையில ஒரு போர் துவங்குகிறது. பொதுவாக போர் அப்படின்னா அது பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் நடந்தது அப்படின்னு தானே வரலாறு இருக்கு. ஆனால் இந்த போர் காலை 9:02 துவங்கி 9:40 முடிவடைந்து விட்டது. உலகத்திலேயே 38 மட்டுமே நடந்த ஒரு போர் என்று முதன் முதலாக பதிவானது ஐக்கிய ராஜ்யத்திற்கும் ஜன்சிபார் தேசத்திற்கும் இடையிலே நடைபெற்ற இந்த போர் தான். அதே போல 1908 இதே தினத்தில்தான் ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட் மேதை என்று கொண்டாடப்படுகின்ற டொனால்டு பிராட்மேன் அவர்கள் பிறந்தார். டான் பிராட்மேன் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற இந்த மாபெரும் விளையாட்டு வீரர் ஆஸ்திரேலியாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்குமே ஒரு மிகச்சிறந்த மேதையாக கொண்டாடப்படுகிறார். இன்று வரையிலும் கூட டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய தலை சிறந்த வீரர் இவர்தான் என்று கிரிக்கெட் உலகம் போற்றுகிறது. காரணம், இவருடைய ஆட்ட சராசரி 99.94, அதாவது சற்றேறக்குறைய 100 என்கிற ஆட்ட சராசரியை இவர் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விளையாட்டு மேதை பிறந்த தினம், அவருடைய வாழ்க்கை துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 2004 ஜெர்மனியைச் சேர்ந்த படகோட்டும் வீராங்கனை பிரிகிட் ஃபிஷர் அவர்கள் 5 விளையாட்டு பிரிவுகளிலே கலந்து கொண்டு 2 பதக்கங்களை ஒலிம்பிக் போட்டிகளிலே வென்ற முதல் பெண் வீராங்கனை என்கிற சிறப்பை அவர் பெறுகிறார். பிரிகிட் ஃபிஷர் அவர்கள் இந்த படகோட்டும் விளையாட்டிலே ஒரு மிகப்பெரிய மேதையாக கொண்டாடப்படுபவர். காரணம் என்னவென்றால், அவர் மொத்தம் 6 ஒலிம்பிக் போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கிறார். 1980 மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலே கலந்து கொண்ட போது அவருடைய வயது 18. அந்த வகையிலே கயாக்கிங் என்று சொல்லப்படுகின்ற படகோட்டும் போட்டியிலே மிகச்சிறிய வயதிலே ஒலிம்பிக் போட்டிகளிலே தங்கம் வென்றவர் என்ற பெருமையை அப்போது அவர் பெற்றார். அதற்கு பிறகு 1988 சியோலிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலே கலந்து கொண்டார். அங்கே 2 தங்கப்பதக்கங்கள் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கத்தை பெறுகிறார். அதற்கு பிறகு தனக்கு குழந்தை பிறந்த காரணத்தினாலே விளையாடுவதிலிருந்து ஓய்வை அறிவிக்கிறார். ஆனால் மீண்டும் 1992 பார்சிலோனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலே கலந்து கொண்டு 1 தங்கப்பதக்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கத்தை பெறுகிறார். அதற்கு பிறகு 2000 சிட்னியிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலும் கலந்து கொண்டு 2 தங்கப்பதக்கங்களை 2 வேறு பிரிவுகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார். இப்போது அவர் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கிறார். அப்படி அவர் ஓய்விலே இருந்த காலகட்டத்திலே அவருடைய வெற்றிகரமான விளையாட்டு வாழ்க்கையை ஆவணப்படமாக பதிவு செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்காக வென்று மீண்டும் ஒரு முறை அந்த படப்பதிவுக்காக வென்று அவர் படகோட்ட துவங்குகிறார். மீண்டும் அந்த துடுப்பை கையிலே பிடித்தவுடனே அவருடைய மனம் உற்சாகம் கொள்கிறது. அப்போது அவருக்கு வயது 42. தனக்குள் ஏற்பட்ட உற்சாகம் அவருக்கு பெரும் நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை ஒலிம்பிக் போட்டிகளிலே கலந்து கொள்ளலாம் என்கிற முடிவெடுத்து 2004 ஏத்தன்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலே ஜெர்மனி அணியினுடைய அங்கமாக கலந்து கொள்கிறார். யாரும் எதிர்பாராத விதமாக அந்த போட்டியிலே பிரிகிட் ஃபிஷர் அவர்கள் பங்கேற்ற ஜெர்மனி அணி தங்கப்பதக்கத்தை வெல்லுகிறது. இந்த அடிப்படையிலே ஒரு ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற மிக வயதான விளையாட்டு வீராங்கனை என்கின்ற பெருமையையும் அவர் பெறுகிறார். மிகச் சிறிய வயதிலே தங்கம் வென்றவர், மிக அதிகமான வயதிலே தங்கம் வென்றவர் என்கின்ற இரு பெரும் சாதனைகளையும் ஒரு பெண் வீராங்கனை முதன் முதலாக சாதித்தது அந்த தினத்தில்தான். அதோடு மட்டுமல்லாமல் கயாக்கிங் என்கிற அந்த படகு போட்டியிலே பல்வேறு பிரிவுகள் உண்டு. அப்படி 5 வேறு பிரிவுகளிலே கலந்து கொண்டு அதிலே 2 மேற்பட்ட பதக்கங்களை ஒரு ஒலிம்பிக் போட்டியிலே வென்றவர் என்ற சிறப்பும் இவருக்கே உரியதானதாக இருக்கிறது. இப்படி சிறப்புமிக்க பல சாதனைகள், அரிதான விஷயங்கள் எல்லாம் முதன் முதலாக நிகழ்ந்த தினமாக இந்த தினம் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பல அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: மக்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே? For details call 056-415-4242.

99.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜெனோ என்று ஒரு தத்துவ ஞானி. அவர் தத்துவ ஞானி ஆவதற்கு முன்பாக பெரும் பொருளோடு செல்வச் செழிப்பாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு முறை அவருடைய கப்பல் கடலிலே மூழ்குகிறது. அதனாலே அவருடைய செல்வம் அனைத்தையும் அவர் இழக்க வேண்டியதாகிறது. வாழ்க்கை என்பது மொத்தமாக தடுமாறி போகிறது. உண்மையில் அது போன்ற ஒரு பெரும் பாதிப்பை நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் பொழுது நாம் மனமுடைந்து போவோம். மீட்க முடியாத ஒரு இன்னலிலே சென்று நாமே விழுந்து விடுவோம். ஆனால் ஜெனோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி தனக்கு ஏற்பட்ட அந்த பேரதிர்ச்சியிலிருந்து பாடம் கற்க துவங்குகிறார். எதனால் இந்த தவறு நிகழ்ந்தது என்று ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்கிறார். தன் தவறுகளுக்கான காரணங்களை புரிந்து கொள்கிறார். இந்த நிலையிலே இருந்து வாழ்க்கையை எப்படி நாம் ஆக்கப்பூர்வமாக அணுக வேண்டும் என்று சிந்திக்கிறார். அதன் மூலமாகவும் அவருக்கு அற்புதமான பல வழிமுறைகள் கிடைக்கின்றன. அப்படி தான் உணர்ந்த அந்த வாழ்க்கை பாடங்களைத்தான் அவர் தன்னுடைய தத்துவங்களாக எல்லோருக்கும் உபதேசிக்க துவங்கினார். அவர் ஒரு தத்துவ மேதையாகவே இன்றைக்கு மதிக்கப்படுகிறார். யார் ஒருவர் தன்னுடைய முயற்சிகளை வாழ்க்கை துண்டு துண்டாக வெட்டி வீசும் பொழுதும் அவற்றையெல்லாம் மீண்டும் லாபகமாக இணைத்து புதியதாக ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையிலே நிலையான வெற்றியை பெற முடியும். பாதிப்பில்லாமல் பக்குவமாக வாழ்க்கையை வாழவும் முடியும். நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியடைந்து விடும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களிலே தோல்வி வரலாம். ஆனால் அந்த தோல்வியை நாம் துவளுவதற்கான ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளாமல், நாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி, அது கற்றுக் கொடுத்த பாடத்தை உள்வாங்கிக் கொண்டு நம் அறிவை அடுத்த நிலைக்கு உயர்த்தி தொடரும் முயற்சிகளிலே வெற்றியை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பை யார் ஒருவர் உயர்த்துகிறாரோ, வாழ்க்கை என்பது சந்தோஷம் உள்ளிட்ட அத்தனை செல்வங்களையும் அவரிடத்திலே கொடுத்துவிட்டு சரணடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்டதொரு அற்புதமான நிலையை நோக்கி நாம் நம் வாழ்க்கையை நகர்த்துகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

காலை வணக்கம். 7:06 ஆயிருக்கு. மெர்சல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓணம் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சுதா? எங்க முடியறது, இப்பதான் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி சொல்றீங்களா நீங்க? ஏன்னா சொன்ன மாதிரிதான், எப்பவுமே நம்ம ஓணம் பத்தி பேசும்பொழுது 2-3 நாளா இது சொல்லிட்டே இருக்கோம்ல. ஓணம் செலிப்ரேஷன் எல்லாம் இங்க நம்ம யூஏல ஒரே நாளில நின்றாது. ஓணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சு அடுத்து ஒரு மாசம், அண்ட் சில சமயங்கள நம்ம பாத்துருக்கோம் அன்டில் நவம்பர் வரைக்கும் எல்லாம் கூட ஓணம் செலிப்ரேஷன்ஸ் போய் பாத்துருக்கோம்ல. இந்த வருஷமும் நடக்குது அரவுண்ட் யூஐ. குட்டி குட்டி செலிப்ரேஷன்ஸ்ல இருந்து பெரிய செலிப்ரேஷன்ஸ் வரைக்கும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் ஓணம்காக நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட வந்து நம்ம ஃபீல்ட்ல சத்யாஸ் அப்பப்போ வந்துட்டு நம்ம ஓணம் சாரியில் அழகழகான பெண்கள், முண்டுல வந்து நல்ல ஹேண்ட்ஸமான ஆண்கள், இவங்கெல்லாம் அப்படி இப்படி வளம் வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். எனிவே ஸோ நைஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. நேத்துக்கு இங்கே நம்ம ஓணம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சு சத்யா எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ் எஃப்எம்மோட பேஜ்ல எல்லாம். அந்த மாதிரி ஜாலியாக ஒரு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு ஹாபாடி அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு எட் அனதர் வீக் டே அப்படின்னு நினச்சிட்டு வந்தா அப்புறம் தான் ஞாபகம் வருது என்ன நாள் இன்னைக்கு. தேர்ஸ்டே, பொதுவாக தேர்ஸ்டே வந்து இருக்கும் உற்சாகம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். இப்போ நான் பேசுகிற லெவலில் இருக்கும், ஆனால் இவ்வளோ இருக்குமாதான் இருக்காது. ஒரு 80% இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்பாடி 80% ஆஃப் த வீக் இஸ் டன். இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம கடந்துட்டா போதும். நமக்கு வீக்கெண்டுக்கு நடுவில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நமக்கு வீக்கெண்டுக்கு நடுவில் இனி எதுவுமே இல்லை, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days ஹாலிடேஸ் வருது இல்லை. சில பேருக்கு வந்து ஃப்ரைடே அண்ட் சண்டே இருக்கும், சாட்டர்டே வந்து நடுவில் டக்குனு ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், நாளைக்கு ஹாலிடே, அவ்வளோதான். சரியா? ஹாப்பி வீக்கெண்ட். வீக்கெண்ட் வந்து விட்டது, என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் ஐ எம் ப்ரிட்டி ஷோர் இந்த லாங் வீக்கெண்ட் வந்து யாருக்கு நிம்மதியை கொடுக்குதோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா மண்டேலேருந்து பேக் டு ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 நாட்கள் வந்து பசங்களை கிளப்புறது, அவங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்குறது, லாஸ்ட் மினிட்ல அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் சீசனுக்காக நீங்கள் அங்கேயும் ஓடி ஷாப் பண்ணி ஹபாடி அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 3 days கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நடக்கட்டும் வேலைகள் எல்லாம். சரியா? ஆஸ் யூஷுவல் இப்போவும் போல இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன்னா, அண்ட் பேக் டு பேக் 2 பாட்டில் உங்களுக்காக கஜினி, அதுக்கப்புறம் மயக்கம் என்ன இருந்தெல்லாம் பாட்டு வருது கேளுங்க. பிளஸ் எங்கிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ஓணம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போச்சு, நேத்துக்கு செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையா, வாட் விசேஷம்ஸ், என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் வழியாக தெரிவிப்பீங்களா? ஓகே, KIRTHANA இதுதான் வந்து என்னோட ஸ்பெல்லிங். ஸோ போங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஐ வுட் லவ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அட் யுவர் எண்ட். ஓகேவா? அனுப்புங்க. இப்போ 2 பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். பேக் டு பேக் 2 பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: Download the Alansari Exchange app now.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: ஆல்வேஸ் சச் அ டிலைட்ல நம்ம ஏஆர்ஏமான் அவர்கள் பாடுறதை கேட்கும்பொழுது அவ்வளவு நல்லா இருக்கும். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், என்னோட ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட், ஒரு மியூசிக் லவர், அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்த ஒரு ட்ரிவியா ஒன்று, நம்ம ஏஆர்ஏமான் அவர்களுடைய அந்த சிங்கிங் வந்து எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி. ஸோ அவர் 1992 ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தது தான், 1992 நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் அ கம்போசர் நான் பாடுறதுங்கிறது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா, டியூன் கம்போஸ் பண்ணும்பொழுது இந்த டியூன் இப்படி தான் சவுண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் டியூனுக்காக நான் பாடிட்டு இருந்தேன். ஐ வாஸ் நாட் வெரி கான்சியஸ் அபவுட் யூனோ அந்த ரைட் நோட்ஸ் வந்து ஹிட் பண்ணணும், ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஹிட் பண்ணணும்லாம் நான் கான்சியஸாகவே இருக்கலை. அப்படி தான் வந்து நான் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதில் வந்து ஒரு ராநெஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து என்னுடைய மென்டர், அதாவது அவருடைய மென்டர், அவருடைய குரு குலாம் முஸ்தபா கான் அவர்கள் அண்ட் அஜய் சக்ரபர்த்தி ரெண்டு பேருமா சேர்ந்து அவருக்கு அவருடைய அந்த பிச்சிங் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பேக்கிங் அவருடைய பாடல்கள் வந்து சில வோக்கல்ஸ் எல்லாம் அவர் பாடிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறமா அவர் ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது தான் நம்ம ரேமான் அவர்கள் ரியலைஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி, ஐயோ நம்ம பிச் பர்ஃபெக்டாக பாடலைன்னா இதை வந்து எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, யூடியூப்ல அங்கே இங்கேன்ட்டு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, ஸோ வி ஹவ் டு சவுண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறமா ஆஃப்டர் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் சிங்கிங் அண்ட் கம்போசிங் அவர் வந்து அவருடைய குரு கிட்ட போயிட்டு அந்த குரு சொன்ன டிப் தானோ அது, நீ வந்து உன்னுடைய லோவர் நோட்ஸை வந்து எத்தனைக்கு எத்தனை நீ நல்லா லவுடாக தெளிவாக பாடுறியோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய ஹையர் நோட்ஸ் வந்து அது இட் வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஹிட் தேர், அந்த கரெக்டான பிச்சில் போய் அதை ஹிட் பண்ணும், ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் வந்து நான் பாட ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப், ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நோ மோர் சீக்ரெட், ஏன்னா இன்டர்நெட்டில் வந்துருச்சு, வந்தாலே அவ்வளோதானே. எனவே தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் யா, குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன். 7:28 ஆயிருக்கு, மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 90s நாட் அவுட்டில் நினைத்தேன் வந்தா படத்துலேருந்து என்ன விலை அண்ட் தென் தலைவர் சாங் ஆஃப் தி இயரில் பாஷா படத்துலேருந்து ஸ்டைலு ஸ்டைலு தான் பாட்டு எல்லாம் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: வருஷா வருஷம் இல்லை இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் வரும்பொழுது நானும் என்னோட சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் சரியா, நாங்கள் வந்து சொல்ல இந்த வருஷம் நம்ம கலந்துக்கிறோம், ப்ரைஸை தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ட்டு. ராசல் கேமா ஃபிட்னஸ் சேலஞ்ச் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் இல்லை, ஒரு ஒரு வருஷமும் வந்து நம்ம பார்த்தோம்னா ராசல் கேமாவில் இந்த ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஒன்று கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த வருஷம்ல நம்ம க்ரௌன் பிரின்ஸ் ஆஃப் ராசல் கேமா அவர் தான் வந்து 3rd edition ஆஃப் ராசல் கேமா ஃபிட்னஸ் சேலஞ்சை அறிமுகப்படுத்தியிருக்காரு, அதாவது இந்த வருஷத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்க வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து முக்கியமான விஷயங்களா கன்சிடர் பண்ணீங்கன்னா தான் உங்களால நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ராசல் கைமா ஃபிட்னஸ் சேலஞ்சை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஸோ அதன்படி நம்ம பார்த்தா நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும் அண்ட் ஹெல்த் மேல வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சேலஞ்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பொழுதைக்கு பார்த்தா இந்த ஒரு பர்டிகுலர் சேலஞ்ச் வந்து இட் இஸ் ஓப்பன் டு யூஏஇ சிட்டிசன்ஸ், மற்றவங்களுக்கும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்சும் உண்டு. பட் ஃபார் நவ் தே ஹவ் ஓப்பன் இட் ஃபார் யூஏஇ சிட்டிசன்ஸ் பிட்வீன் 13 and 30 years ஆஃப் ஏஜ். ஓகே நைஸ். இவர் இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து இட் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தீஸ் யங்ஸ்டர்ஸ் யூனோ, ஏன்னா இப்போ டயபிட்டிஸுங்கிறதோ இல்லை வந்து இந்த ஹார்ட் இஷ்யூஸுங்கிறதோ லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸுங்கிறதோ வந்து முன்னெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 60 வயசுக்கு மேலே ஒரு 70 வயசுக்கு மேலே ஓ அந்த தாத்தா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ யாரோ ஒரு தாத்தா பாட்டியோட கதையெல்லாம் கேட்டுருப்போம். பட் நவ் டேஸ் இட்ஸ் பிகம் சோ காமன் தட் இந்த மாதிரி இவ்வளோ யங் ஏஜ்ல இருக்கிறவங்க, பிலோ 30 இருக்கிறவங்கலாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸின் காரணமாக ஒன்று இறந்து போகிறதோ இல்லைன்னா வந்து சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸோட வாழறதோ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஐ திங்க் கரெக்டாக இந்த யங்ஸ்டர்ஸை பிடிச்சோன்னா சரியாயிரும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அவர் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் 50,000 dirhams வந்து டாப் ப்ரைஸாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் மற்ற நேஷனல்ஸ்க்கான ஃபிட்னஸ் சேலஞ்சும் அறிமுகப்படுத்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ie.
2: 91 போடு.
3: 90s

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 7:43 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்மளால சந்தோஷப்பட முடியல. அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தியா, நேபாளில் நடந்த அந்த ஃப்ளட்ஸ் நம்ம எல்லாருடைய கண்ணிலையும் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தது அதை பார்த்துட்டு. ஏன்னா ஆஃப்டர் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா நம்ம தூங்கலாம் அப்படிங்கும்போது தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த செய்தியை பார்த்தோன்னே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் ஆர் ஹார்ட் கோஸ் அவுட் டு யூனோ ஆல் தோஸ் பீப்புள். அண்ட் தொடரும் சோகம்ங்கிற மாதிரியும் தொடர்ந்து நமக்கு அந்த நேபாள் ஃப்ளட்டை பற்றின அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்க முடியுது. ஸோ சடனாக ஏற்பட்ட அந்த பெருவெள்ளத்தில் சிக்கி 150 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. அண்ட் 133 இந்தியர்கள் உட்பட 700 மேற்பட்டவர்களை வந்து இப்போ வரைக்கும் காணோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால பலி எண்ணிக்கை வந்து அதிகரிக்கக்கூடுங்கிற மாதிரி ஒரு பயத்தோடு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சச் அ டிசாஸ்டர். இது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி அப்படிங்கிறதுனால இதுக்கு யாரை என்ன பிளேம் பண்ணுறதுன்னு தெரியல. பட் டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி நம்மளும் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நேபாளில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள்லாம் வந்து உருகின அந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு பெருவெள்ளம் வந்து சடனாக வந்திருக்கு. அதனால வந்து வீடுகள், சாலைகள், பாலங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்படி வாரி சுருட்டிட்டு போன மாதிரி ஒரு சீன். அந்த சீன் பார்த்து ஒரு செகண்ட் பதறி போயிடுச்சு. ஏதோ படங்கள்லாம் வந்து காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது. பட் நேரில் இருந்த அந்த மக்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்ல, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு துயர நிலை யாருக்குமே வரக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர்லாம் நடக்கிறது பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியுது. அப்போ சொன்னாங்க, அப்போ புரியல, இப்போ புரியுதுங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் எப்போவுமே வந்து ஈக்குவல் ஆர் அட்லீஸ்ட் அதை விட ஒரு அதிகமான யூனோ இன்டென்சிட்டியில் ஒரு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி இயற்கையோடு நம்ம விளையாடவே கூடாது. இயற்கையை நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறோம்னா அது பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அண்ட் ஃபார் நவ் நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸும் அவங்களோட இருக்கட்டும். லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் பீப்புள் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே அடுத்ததாக டிராஃபிக் எங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாமா.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: E11ல 2 கிராஷஸ்னால பார்க்க முடியுது. கியாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில் போகக்கூடிய ரோடில் பார்த்தோம்னா 2 கிராஷஸ் இருக்குது இப்பொழுதுக்கு. அண்ட் தென் வேற எங்கே ஹோட்டல்ஸ் பேரூத் ஸ்ட்ரீட்லேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வழக்கத்தோட இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. 311லேயும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கிராஷ் எதுவும் இப்பொழுதுக்கு ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அண்ட் 611ல் பார்த்தோன்னா கவனீச்க்கு கிட்ட போகும்பொழுது டுவர்ட்ஸ் கவனீச் 2 பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கிறதுனால அங்கேயும் நல்ல கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோதான், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் ராசல்கூர் ரோட், அல்கேல் ரோட்ல அங்கங்க குட்டி குட்டி யூனோ ஸ்லோ மூவிங் டிராஃபிக்னு சொல்லி வழக்கம் போல தான் இருக்கு. டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேட்டிங்கன்னா சிலாக் சாங் ஆஃப் தி இயர்ல அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு, அதாவது பிரேக் அப்புறமா அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு நம்ம திருப்பியும் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ 800-8940 கால் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
2: மார்னிங் கீர்த்தனா, கணபதி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்,
0: சூப்பர். வீக்கெண்ட் வந்தாச்சு, நாளைக்கு ஹாலிடேவா? எப்படி?
2: Of course.
0: Of course. 2 days? I mean, Friday and Sunday? Or Friday, Saturday, Sunday? 3 days?
2: 3 days.
0: Hey, jolly. What's the plan?
2: There is a staycation in Fujairah.
0: Oh, book pani acha. All set.
2: Hey,
0: sama. Very nice. Enjoy panunga.
2: Okay.
0: What's the part?
2: எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த சாங் டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட அம்மாக்கு. அம்மா என்று அழைக்காத சாங்.
0: ஓ, பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப நாள் ஆச்சு நானும் இந்த பாட்டு கேட்டு, மன்னன் படத்துல இருந்து இல்லையா?
2: கரெக்ட்.
0: ஓகே, கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். சரியா?
2: 2 வீக்ஸ் ஆ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ லாஸ்டா குடிச்சேன்.
0: நைஸ். சோ ஹாப்பி டாக்கிங் டு யூ கணபதி. டேக் கேர்.
2: ஓகே, பை
0: பை பை. ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே, சோ கணபதி அவருடைய அம்மாக்காக டெடிகேட் பண்ற இந்த பியூட்டிஃபுல்லான பாட்டு, நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மாவை நினைவுபடுத்தக்கூடிய பாட்டு. சோ எல்லாருக்காகவும் நானும் டெடிகேட் பண்றேன், எல்லாருடைய அம்மாக்களுக்காகவும். சரியா? எனவே பிரேக் அப்புறமா தான் அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகள்ல என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வருவேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: ALD.
1: ரெட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
7: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
1: Brought to you by
6: Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: உலக செய்திகள்.
3: நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இதுவரை குறைந்தது 165 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 400 மேற்பட்டோர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளனர். 93 பேர் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 30 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேபாளம் மற்றும் திபெத் இடையிலான இமயமலை எல்லைப் பகுதியில் நேற்று திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நேபாள ராணுவம் 2000 வீரர்களை களமிறக்கியுள்ளது. நிலம் மற்றும் வான்வழியாக நடைபெறும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் இந்த ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சீனா மற்றும் நேபாளம் இடையே பாயும் ஹிந்தி ஆற்றின் கரையில் இருந்து மிகப்பெரிய அளவிலான மண் மற்றும் குப்பைகள் உடைந்து ஆற்றில் விழுந்ததே இந்த பேரழிவை ஏற்படுத்திய திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக கூறப்படுகின்றது. வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கருதினர். ஆனால் நிலச்சரிவின் காரணமாக நில அதிர்வு ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு தனது ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்துள்ளது. இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நேபாள அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இன்று கேள்வி நேரம் இடம்பெறுகிறது. 2 துறைகள் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இன்று நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கடந்த ஆகஸ்ட் 5 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டும் 6 வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து 7, 10, 11 பட்ஜெட் மீதான விவாதமும் 12 நிதியமைச்சர் மரிய வில்சன், வேளாண் அமைச்சர் வினோத் ஆகியோரின் பதில் உரையும் இடம்பெற்றது. இந்நிலையில் கடந்த 17 முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதுவரை 27 துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றுள்ளது. நேற்று மிலாது நபி என்பதால் அரசு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று காலை 9:30 தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. தாவைக்கு அரசு பொறுப்பேற்ற பிறகு சட்டப்பேரவையில் இதுவரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இன்று முதல் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. பொதுவாக கேள்வி நேரத்தில் 10 கேள்விகள் எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் தற்போது 5 கேள்விகள் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அந்தந்த துறைகளில் இருந்து பதில் வராது இதற்கான காரணம் என்று கூறப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் உஷார் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பேரிடரை எதிர்கொள்வதற்காக 20 பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்திய எல்லையில் இருந்து சுமார் 160 தொலைவில் இடம்பெற்றுள்ளது. அங்குள்ள திரிசூனி நதியில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளம் இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் பீகார் வழியாக பாயும் கண்ட ஆற்றிலும் கரை புரளும் என்று அஞ்சப்படுகின்றது. எனவே நேபாளத்தையொட்டிய உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் எல்லைப் பகுதிகளில் கடும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கண்டக் ஆற்று கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாநிலங்களில் எந்தவித பேரிடரை எதிர்கொள்வதற்காக 20 பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவசர தேவைகளுக்காக கூடுதல் குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்குமாறு உள்ளூர் நிர்வாகங்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
3: நேபாளத்தில் நிலவும் அவசரகால நிலைமை குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அபாயகரமான மாவட்டங்களில் அல்லது அதற்கு அருகில் வசிக்கும் இலங்கையர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏதேனும் இலங்கையர்களுக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் 24 மணி நேரமும் செயற்படும் தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ உதவியை பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாறாயினும் நேபாளத்தை பாதித்துள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு நிலைமையினால் எந்தவொரு இலங்கையருக்கும் இவ்வித பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை பதிவாகவில்லை என்று காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வதும் இறுதியுமான நாளாட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நேற்று வரையான ஆட்டத்தில் ஃபாலோ ஆன் முறையில் தோடுபடுத்தாடி வரும் இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதற்கமைய இலங்கை அணி 16 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது. இன்றைய போட்டியில் இலங்கை அணி தமது 2வது இன்னிங்ஸில் தொடர்ந்தும் தோடுபடுத்தாடும். கேஷர நுவாந்த 3 ஓட்டங்களுடனும் சுனால் தினுஷ 7 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் 1வது இன்னிங்ஸில் இந்திய அணி 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஃபாலோ ஆன் முறையில் துடுப்பெடுத்தாடுமாறு இலங்கை அணி பணிக்கப்பட்டது. இலங்கை அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தில் பசிந்து சூரிய பண்டார 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கமிந்து மெண்டிஸ் 55 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்தார். கமல் மிஷார 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். தனஞ்சய டி சில்வா 23 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். இந்திய அணியின் பந்துவீச்சில் மானவ் சுதர் 2 விக்கெட்டுகளையும் பிரசீத் கிருஷ்ணா, முகமது சிராஜ், சரண் ஜெயின், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இரு அணிகளுக்கும் இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மாலை வேளையில் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பகுதிகளில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பகுதிகளில் 45 முதல் 49 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 33 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சீரற்ற வானிலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்களை பேசியிருக்கேன். வீக்கெண்ட் மோட் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல சில பாட்டுலாம் கேட்கும்பொழுது. ஆமா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு வீக்கெண்ட். வீக்கெண்ட் ஆமா, தேர்ஸ்டே வந்தாச்சு. அண்ட் நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ பப்ளிக் ஹாலிடே. மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு நாளைக்கு ஹாலிடேவா தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காரணமா பப்ளிக் ஹாலிடேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வேற சில நாட்கள்ல வந்து காம்பன்சேட்டரி ஆஃப் மாதிரி எல்லாம் எடுத்துப்பாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், மேஜர் பாப்புலேஷன் நாளைக்கு ஆஃப்ல தான் இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா இருக்கவே இருக்கு ஆட்டம் மண்டேலிருந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் ஆஃப் இந்த ஒரு காலி ரோட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்கெங்கே காலி, இப்போ கூட டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு கேட்குது. பட் ஐம் சேயிங் லைக் இன் ஜென்ரல் இந்த ஸ்கூல் ஏரியாஸ்லாம் இல்லை, இந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் அங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் நமக்கு இருந்த அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் வந்து இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் ஓகே, அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூனோ நம்ம டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதனால அப்படி யோசிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஏழாம் அறிவில் இருந்து எலையிலமா, அப்புறம் வேட்டைக்காரன்ல இருந்து ஏன் உச்சி மண்டையில சுருங்குதுங்கிற பாட்டு. ஆமாங்க, இன்னும் மண்டை மேல சுருன்னு வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மதியத்துக்கு மேலங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லியிருக்காங்க. எஸ், தேர்ஸ்டே ஆகஸ்ட் 27 தேதியான இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யும். நேத்துக்குமே கூட வந்து பார்த்தா, முந்தா நேத்தெல்லாம் வந்து அலையின்ல சில இடங்கள்ல மழையெல்லாம் பெஞ்சிருக்குங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருந்தேன். பட் யா பெருசாலாம் இல்லை, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 49 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஓவராலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் லோவஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா 27 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். பரவாயில்ல, சுஹேல் வந்துட்டாரு. அதோடைய எஃபெக்டாக 30 கீழே லோவஸ்ட் டெம்பரேச்சர்லாம் இனி படிப்படியாக பதிவாக ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி கண்ணுக்கு தென்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கான வெதர் ஃபோர்காஸ்ட். அண்ட் பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இல்லை, கோல்ட் ரேட் மட்டும் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: தங்கத்துடைய விலை வந்து இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி தான் இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஓணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாஸ்தியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் ஏறிடுச்சு பாருங்கள் காலையில். ஐயோ, ஓகே, எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது, 558 திரும்ஸாக இருக்குது. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது, 516 திரும்ஸ், 75 ஃபில்ஸாக இருக்குது. ஏன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நான் பார்த்தப்போ 554.25 இருந்தது, இப்போ 558 ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.5 பக்கம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு ரெண்டுமே, 24 and 22. ஸோ தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியும்னா தாராளமாக வாங்குங்க.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold wallet. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home. There's no home like that.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
7: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற special event ல இந்த villa book பண்ணாலும் 1-bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய். This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 8:37 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நம்ம கண்ணில் பட்டு இருக்கக்கூடிய செய்தி ஆர் யூனோ வீடியோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிவி எதுல பார்த்தாலும் நேபாளில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் தான். உயிரிழப்பு வந்து 200 உயர்ந்திருக்குங்கிற மாதிரி இப்போ கன்ஃபர்ம்டா சொல்லியிருக்காங்க. ஆனா 1000 மேற்பட்டவர்களுடைய நிலை என்னங்கிறது தான் தெரியல. அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80 அதிகமானோர் வந்து நேபாளத்தில் ஒரு யாத்திரைக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிருந்தவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு எதுவுமே தெரியல. அண்ட் திரும்ப திரும்ப அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு பயமாக இருக்குது. இந்த ஒரு இப்படி ஒரு டிசாஸ்டர் யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் உதவி எண்களையும் வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ நேபாளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான எண்கள்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்கியூ ஆர் லைக் இஃப் யூ வாண்ட் சம் இன்ஃபர்மேஷன் அந்த நம்பர் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டவர்கள் வந்து மிஸ் கால்லாம் கொடுக்கறதுக்காகவும் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. +91 8 0 6 9 0 அண்ட் எஸ் ப்ளஸ் ஓகே. ஸோ யா ஏ ஒரே 2 இருங்க, நம்பர் எக்ஸாக்டாக என்னங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து மிஸ் கால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ப்ளஸ் ஓகே 8 8 0 6 9 0 0 99 00. ஸோ இது வந்து வெளிநாட்டவர்கள் மிஸ் கால் கொடுக்கணும் அப்படின்னா எஸ் டிவியிலேருந்து அப்படியே உங்களுக்கு பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். நம்பர் வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன், 8 0 6 9 0 0 99 00. இந்த நம்பருக்கு வந்து வெளிநாட்டவர்கள் மிஸ் கால் கொடுக்கலாம்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப். என்ன ஹோப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே நிறைய பேரை வந்து காணோன்னு வேற சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க அங்கங்கே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு அன்ரீச்சபிளாக மேபி இருக்கலாம். ஏன்னா அவர்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்பொழுது அவங்களுடைய உடைமைகள் யூனோ ஃபோன்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க அன்ரீச்சபிளாக இருந்திருக்கணும். அண்ட் மேபி அவங்கள விரைவில் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படணும். இதில் என்னென்னா இந்த ரெஸ்கியூ ஏரியாஸை ரீச் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நேபாள் சைனா டிபெட் பார்டரில் வந்து ஆகியிருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால நிறையா ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸும் வந்து தடைப்பட்டுருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரும் யூனோ நேச்சுரல் கெலாமிட்டி வரும்பொழுது ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வெள்ளத்தோடு சேர்த்து லேண்ட்ஸ்லைடும் சேர்ந்து வந்திருக்கு, பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சிருக்கு, ரோட்ஸ் எல்லாம் இடிஞ்சிருக்கு. ஸோ அந்த டெப்ரிக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்க வெறும் டெப்ரியாக இருந்தாலே இந்த மாதிரி இடிபாடுகள்லாம் இருந்தாலே அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுங்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்கும். மற்றோடு சேர்த்து இதில் வெள்ளம் வேற இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டெவஸ்டேஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த போட்டே கோஷி ரிவரில் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்லைடு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த லேண்ட்ஸ்லைடின் காரணமாக சைனா டு நேபாள் இருக்கிற அந்த டைரக்ஷனில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அண்ட் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளேஷியர் அந்த பெரிய பீஸ் ஆஃப் ஐஸ் கிளேஷியர் வந்து உடஞ்சிருக்கலாம். அண்ட் அது வேலியில் விழுந்ததுனால அங்கே அதோடைய அந்த அந்த விழுந்ததன் அதிர்வில் ஒரு லேண்ட்ஸ்லைடு ஒன்று ஏற்பட்டு அப்படியே அது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்கு. இது ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ 200 மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. நிறைய பேரை வந்து இன்னும் காணும், வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க. ஏன்னா இப்போது நேபாள் அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்சியும் தாண்டி நிறையா டூரிஸ்ட்டும் வந்து சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. ஸோ பார்ப்போம், இது வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டோரியாக இருக்குது. லெட்ஸ் சி, எனக்கும் ஏதாவது அப்டேட்ஸ் நான் பார்க்க பார்க்க உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே ஃபார் எவ்ரிபடி.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரம்ஸ் மகா பெரும் பரிசு.

0: வழக்கமாக எல்லா பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு முன்னாடியும் வரக்கூடிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு ஈவினிங்க்கு மேலேயே இந்த செய்தி வெளியாயிடுச்சு. துபாயில் பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாம் நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை August 28 ஃப்ரீயாக இருக்கும், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம்ங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரீ பார்க்கிங் அனவுன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்கு. ப்ராஃபிட்ஸ் பர்த்டேவை முன்னிட்டு ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல எல்லா பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸும் வந்து ஃப்ரீ, எக்ஸப்ட் மல்டி ஸ்டோரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சனிக்கிழமை 29 ஆகஸ்ட் பார்க்கிங் போட மறந்துடாதீங்க, பிகாஸ் அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு வீக்கெண்ட் தான். வழக்கம் போல பெய்ட் பார்க்கிங் எப்படி அப்ளிகபிளாக இருக்குமோ எல்லா சனிக்கிழமைகள்லையும், அதே மாதிரி வர சனிக்கிழமையும் இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ பார்க்கிங் அப்படிங்கறத துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து பார்த்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உடைய டைமிங்ஸும் வந்து வழக்கம் போல சேஞ்ச் பண்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரீன் லைன்ஸ் பார்த்தோன்னா காலையில 5 AM இருந்து அண்டில் 1 AM த ஃபாலோவிங் டே, தட் இஸ் சாட்டர்டே 1 AM வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரீன் அண்ட் ரெட் லைன் ரெண்டுமே. அண்ட் தென் துபாய் ட்ராமும் வந்து பார்த்தோம்னா மார்னிங் 6 AM இருந்து அண்டில் 1 AM வரைக்கும் போகும். அண்ட் RTA கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர்ஸ் அண்ட் வெஹிக்கிள் டெஸ்டிங் வெஹிக்கிள் டெக்னிக்கல் டெஸ்டிங் சர்வீஸ் சென்டர்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும்ங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாருங்க, செலக்ட் சென்டர்ஸ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். அதனால இன்கேஸ் இவங்களுடைய சர்வீசஸ் ஏதாவது நாளைக்கு எடுத்துக்கணும் பிளான்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் வில் நாட் பி அவைலபிள். இதே மாதிரி பஸ்ஸோடைய டைமிங்ஸையும் வந்து எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அங்கங்கே. ஓகே, என்ஜாய்.
1: Mersel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வினா விடை நேரம் இடம்பெற்று வருகின்றது. சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறைசார் அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். தாம்பரம் செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். காட்பாடி ரயில் நிலையம் முதல் பாலாறு வரை மேம்பாலம் அமைக்கப்படுமா என்று எம்எல்ஏ சுதாகர் கேள்வி எழுப்பினார். காட்பாடியில் மேம்பாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படுமா என்று எம்எல்ஏ கணேஷ்குமார் கேள்வி எழுப்பினார். 75 லட்சத்தில் மருத்துவ உபகரணங்கள் வழங்க நிதி ஒதுக்கப்பட்டு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஈஷா மூலம் நேபாளத்துக்கு யாத்திரை சென்றவர்கள் தொடர்பில் ஈஷாவின் தலைவரான ஜக்கி வாசுதேவ் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஈஷா மையம் மூலம் பயணம் சென்ற 80 பேரின் நிலை தெரியவில்லை என்று ஜக்கி வாசுதேவ் பதிவிட்டுள்ளார். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டவர்கள் என்றும் அவர் கூறினார். தொலைத்தொடர்பு வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இது தொடர்பில் கூடிய கரிசனை கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்வதாக ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். இதனிடையே நேபாளம் சென்ற தமிழர்கள் 57 பேரில் 20 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 37 பேரை இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளம் சென்ற 48 மலையாளிகளில் 18 பேர் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணம் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா ஏற்கனவே அனுப்பிய 10 டன் நிவாரணப் பொருட்கள் நேபாளம் சென்று சேர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: நேபாள வெளிவிவகார அமைச்சர் சிசிர் கனாலுக்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத்துக்கும் இடையில் இன்று தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றது. இதனை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத் உறுதிப்படுத்தினார். நேபாளத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் சரியான உதவிகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக தேவைப்படும் எந்த ஒரு குறிப்பிட்ட உதவிகள் தொடர்பாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களை நெருங்கலாம் ஒருங்கிணைந்து செயற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷார்ஜா மற்றும் துபாய் இடையே பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் இன்று காலை முதல் கடும் போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டு வருகின்றனர். அல்கிசைஸ் அல் நஹதா பகுதிகள் மற்றும் யூனிவர்சிட்டி சிட்டியை நோக்கி செல்லும் சாலைகளில் நெரிசல் நீடிக்கின்றது. அப்பகுதியில் சாலை விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷேக் முகமது பின் ஜாயத் சாலை தொழிற்பேட்டைகள் வழியாக இரு திசைகளிலும் கடுமையான நெரிசல் காணப்படுகின்றது. அல்கிசைஸ் தொழிற்பேட்டை பகுதியில் பல சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் அங்கிருந்து வெளியேறும் வாகனங்கள் டமாஸ்கஸ் தெரு மற்றும் சுற்று வட்டார சாலைகளில் குவிந்து வருவதாக கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 உயர்ந்தது. நேபாள பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வெள்ள பேரழிவை தொடர்ந்து 391 வெளிநாட்டவர்கள் மற்றும் 44 பாதுகாப்பு படையினர் உட்பட 100 கணக்கானோர் காணாமற் போயுள்ளனர். காணாமற் போன சுற்றுலா பயணிகளில் இந்தியாவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர், அமெரிக்காவைச் சேர்ந்த 54 பேர், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 34 பேர், இங்கிலாந்தைச் சேர்ந்த 33 பேர் அடங்குவதாகவும் 400 பேர் வரையில் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேபாளத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளனர். காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Dhanya Group of Companies since 1982.
5: 89.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: பார்க்க முடியுது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம வாங்குங்க.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy in gold wallet. UAE update brought to you by ABC cargo and courier number 1 in GCC.
0: ஸோ பேக் டு ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாரும் தயாராயாச்சு இல்லையா? பேக் டு ஸ்கூலுக்கு பசங்க மட்டும் இல்லை, பசங்களை விட ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு பக்கம் ஸ்கூலோடைய ஸ்டாஃபாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் ப்ரிப்ரேஷன்ஸ் இந்த வாரம் பயங்கர பிஸியான ஒரு வாரமாக இருக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இல்லை, நம்ம யூஏல சில இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்த யூனோ எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து சில மாற்றங்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் நேற்றுக்கே மதியத்துக்கு மேலே வெளியான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ ஃபார் தி அகடமிக் இயர் 2026-27 நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சில புது அசஸ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. புது இவாலுவேஷன் பிளான்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப பெரிய ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, கிண்டர் கார்டன்லேருந்து கிரேட் 2 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க அக்ராஸ் தி யூஏஇ அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கே இருக்காதான். வாட்? ஓ மை காட், ஹோம் ஒர்க்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹோம்ஒர்க் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வேண்டான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணதுக்கான டிசிஷன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங்கை தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர அவங்களுடைய டே டு டே ருட்டீனுக்கு வந்து பெட்டர் பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் நாங்கள் இந்த ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புது டைப் ஆஃப் அசஸ்மெண்ட்டும் கொண்டு வரப்போறதா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 50% ஆஃப் சென்ட்ரலைஸ் டெஸ்ட் இருக்க போது, அதை தவிர்த்து 50% ஆஃப் ஸ்கூல் பேஸ்ட் டெஸ்ட்டும் இருக்க போது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டிஜிட்டல் டூல்ஸை வந்து பயன்படுத்த மாட்டாங்க சில சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்காகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 50-50 எக்ஸாம் ஃபார்முலா என்னங்கிறதையும் வந்து டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த டிஜிட்டல் டூல்ஸ் பற்றின ஒரு யூனோ அனவுன்ஸ்மெண்ட் அதுவுமே வந்து இட் சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ திங்க் ஹை டைம் இப்படி ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அவங்க எடுத்துருக்கிறது நல்லது அப்படின்ட்டு தான் தோணுது. என்னன்னா, இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தா டிஜிட்டல் லேர்னிங் பயன்படுத்துகிறாங்க பசங்க. ஸோ ஐபேட்ஸ் வழியாகவோ லேப்டாப்ஸ் வழியாகவோ யூனோ ஸ்க்ரீன்ஸ் வழியாக தான் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கிறாங்க. தோ கிளாஸ் ரூம்ஸில் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்கனாலும் இந்த டிஜிட்டல் டூல்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால எக்ஸசிவான ஸ்க்ரீன் அண்ட் டிவைஸ் யூஸிங் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக பேரண்ட்ஸாலையும் யூனோ டீச்சிங் ஸ்டாஃபாலையும் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. இதன் காரணமாக வந்து அவங்க இன்னொரு அசஸ்மெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த டிஜிட்டல் டிவைசஸ் பயன்படுத்தாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் டிவைஸ் பயன்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸும் வந்து பெட்டராக இருக்குது. த வே தே கம்யூனிகேட் வித் அதர் சில்ட்ரன், மற்ற ஸ்டாஃப் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது இந்த டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் லேர்னிங் பண்ணுற குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சதன் காரணத்தினால இனிமேல் டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் தான் வந்து அரபிக், இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிரேட் 6 இருந்து நாங்க கொண்டு வரோங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சோ ஹெல்தி பேலன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நம்மளுடைய ட்ரெடிஷனல் லேர்னிங் சிஸ்டமும் இருக்கணுங்கிறதுக்காக நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க, which is actually very very good. and நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா இப்போ ஐ திங்க் நம்ம 90s கிட்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஜெனரேஷன். பக்கம் பக்கமா அசைன்மெண்ட்ஸும் ஹோம் ஒர்க்கும் ஹாலிடே ஹோம் ஒர்க்கும் வந்து கைப்பட எழுதி எழுதி யூனோ 3 மணி நேரம் எக்ஸாம்ல வந்து கைப்பட எழுதி பண்ண ஒரு ஜெனரேஷன் நம்ம தான் லாஸ்ட் ஜெனரேஷன் நினைச்சோம். பட் இட்ஸ் ஆல் கமிங் பேக் டு தி பேசிக்ஸ் இல்ல, நல்ல ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அஹெட் ஆஃப் த நியூ அகடமிக் இயர் மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு என்ரோல்மெண்ட் ஃபிகர், இத்தனை மில்லியன் குழந்தைங்க வந்து தே ஆர் கோயிங் டு கம் பேக் டு ஸ்கூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆஃப் 1.277 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஏஇ ஸ்கூல்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண போறாங்க ஃப்ரம் மண்டே. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தோம்னா 26,700 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து வருஷம் உயர்ந்துட்டுருக்கு. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி 11 புது ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் காம்ப்ளெக்ஸஸ்க்கு அப்ரூவல் கொடுத்து அவங்களும் வந்து செயல்பட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அரவுண்ட் 8 மில்லியன் டெக்ஸ்ட் புக்ஸும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேட்டர்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா 80 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் டீச்சிங் ஸ்டாஃப்காக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றங்கள், ப்ரோக்ரஸை நோக்கி போகக்கூடிய மாற்றங்கள் இங்க நம்ம யுஏஇ உடைய எஜுகேஷன் செக்டர்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்.
1: யுஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

0: தமிழ் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
4: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ் னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 dirhams அண்ட் டேக்அவேக்கு 65 dirhams மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050 310 8255.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நேபாள் பெருவெள்ளம் அது பத்தின செய்திகள் தான் வந்து எல்லா டெலிவிஷன் நியூஸ் சேனல்ஸ்லயும் அப்படி லைவா பாத்துட்டு இருக்க முடியுது. அண்ட் ஒரு ஒரு முறை ஒரு ஒரு சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்க பார்க்க நெஞ்சம் அப்படியே பத பதைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. நிறைய நாட்டை சேர்ந்தவங்க வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்ம பாக்குறோம். ஸோ அதன்படி எந்தெந்த நாட்டில இருந்து எவ்வளவு பேர் மிஸ்ஸிங்கா இருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 142 பேர் வந்து நேபாளுக்கு போயிருந்திருக்காங்க இந்த டைம்ல. ஸோ அவங்கள வந்து காணும். யுக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறது என்னன்னா, நேபாளுடைய டூரிஸ்ட் போலீஸ் சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 53 யுக்ரைனியன் நேஷனல்ஸ் வந்து அங்க மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு 34 பேர் காணும் அங்க. அண்ட் மலேசியாவை சேர்ந்த ஒரு 17 பேர், அதுக்கப்புறம் யூகேவை சேர்ந்த ஒரு 12 பேர், சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு 9 ஹைட்ரோ பவர் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜப்பானை சேர்ந்த ஒரு சில பேர், ஒரு 5 ஜாப்பனீஸ், சவுத் ஆப்பிரிக்காலேருந்து 4 பேர், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 3, போர்ச்சுகல்லேருந்து ஒருத்தர், ஐ மீன் ஒரு பெண் ஒரு ஆண், நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ஒருத்தர், இட்டலியை சேர்ந்த சில பேர்னு சொல்லிட்டு இத்தனை நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸில் காணாமல் போயிருக்காங்க. அண்ட் அதுலேயும் வந்து இந்த சவுத் கொரியன்ஸ் ஒரு 9 பேர், இந்த ஹைட்ரோ பவர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க இந்த ஃப்ளட் நடந்த அந்த ரசுவா டிஸ்ட்ரிக்டில் வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து காணும், அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண எத்தனை முயற்சி பண்ணியும் முடியல அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த கிளேஷியர் கொலாப்ஸின் காரணமாக அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குமோன்றாங்க, ஆனால் இல்லை, நிலநடுக்கம் ஏற்பட்டுப்படலை. ஸோ சீஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா அங்கே இந்த லேண்ட்ஸ்லைடு தான் வந்து ஆகியிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய யூனோ பெரிய பெரிய சங்க்ஸ் ஆஃப் நிலம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் இதெல்லாம் வந்து உருண்டு ஓடி வந்ததுனால ஆன் த வேல அவ்வளவு டேமேஜஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு வெவ்வேறு ஆங்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்கு. ஸோ இப்படி ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாம் நடக்கும்போது தான் தெரியுது இயற்கைக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்குது. அண்ட் இயற்கையை ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ இந்த போட்டே கோஷி இருவர் அப்படிங்கிறது இந்த டிபெட்டியன் சைடில் இருக்கக்கூடிய அந்த போட்டே கோஷி இருவர்லேருந்து தான் நேற்றுக்கு காலையில் ஒரு 9 மணி சுமாருக்கு அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்கு. அண்ட் வர வழியில் பார்த்தா நிறைய வீடுகள், நிறைய வாகனங்கள், நிறைய பிரிட்ஜஸ், இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாம் கூட வந்து போயிருக்குங்கிறாங்க. ஸோ திமுரே அண்ட் சியாப்ரூ பேசி அப்படிங்கிற இந்த ஏரியாஸ்ல இந்த திமுரே பஜார் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஏரியா கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரஸ்வா ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஒன்று இப்போ புதுசாக ரீபில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த புதுசாக இப்போ ரீபில்ட் பண்ணியிருந்த அந்த பிரிட்ஜுமே வந்து வாஷ் அவே ஆகியிருக்கு. 3 நேபாள் போலீஸ் ஃபெசிலிட்டிஸ் வாஷ் அவே ஆயிருக்கு. அண்ட் 9 ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் பர்சனலும் வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. ரொம்ப ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அண்ட் இப்போ என்ன பெரிய சேலஞ்ச்னா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடத்துறது தான். ஏன்னா ரெஸ்கியூ டீம்ஸ் ஃப்ரம் நேபாள் ஆர்மி, நேபாள் போலீஸ், அப்புறம் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போது டிப்ளாய் பண்ணியிருக்காங்கனாலும் ஹெலிகாப்டர்ஸால் அங்கே லேண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா வாட்டர் லெவல்ஸ் அவ்வளோ ஹையாக இருக்கிறதுனால அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் தவிச்சிட்ருக்காங்க. அண்ட் ஃப்ளட் வாட்டர்ஸ் வந்து இப்போ அப்படியே கீழே டவுன் ஸ்ட்ரீம் நகர்ந்து திரிஷூலி பேசின் பக்கமும் போயிருக்கு. அண்ட் அந்த ஃப்ளட் வாட்டர் நகர்ந்து வர்றதுனால நிறைய இடங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அலர்ட் எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. அண்ட் நேபாளனுடைய ஒரு மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாதிப்படைஞ்சிருக்கு. அண்ட் பிரிட்ஜஸ் அண்ட் ரோட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. அண்ட் மெயினாக இந்த ஹைட்ரோ பவர் ஃபெசிலிட்டி டேமேஜ் ஆனதுனால பல இடங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அக்ராஸ் த பார்டர் பார்த்தா சைனாவினுடைய கியோராங் இடத்துலையும் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் மாதிரி ஏற்பட்டு அங்கேயும் நிறைய பேர் காணும், கேஷுவல்டிஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்குன்றிருக்காங்க. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நேபாளிலிருந்து அப்படியே நகர்ந்து பீகாரில் கூட பல இடங்களுக்கு ஃப்ளட் வாட்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பாதிப்படையக்கூடிய ஏரியாஸில் அந்த யூனோ ரெட் அலர்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வேறு இடங்களுக்கு, சேஃபான இடங்களுக்கு போங்கங்கிற மாதிரியும் அறிவுறுத்தல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க நேற்றுக்கு. ஸோ இட் இஸ் ஸ்டில் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடக்க நமக்கு இன்னும் நம்பர்ஸ் எல்லாம் தெரிய வரும். ஸோ இதுதான் இப்பொழுதுக்கு நேபாள் ஃப்ளட்ஸ் பத்தின அப்டேட்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஏதோ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
2: JM brand AC da
1: JM brand AC da
3: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
4: gold necklace ah romba alaga irukenga
5: appo idu eppadi irukke
4: onam podavaya அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
6: group of companies traffic update brought to you by Jetor UAE discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero vat 0% interest 1 million kilometer warranty monthly EMI veru 966 dirhams da.
7: ஓகே, டிராஃபிக் கன்ஜெஷன் பல இடங்களில் இருக்கிறது பார்க்க முடியுது. முஸ்தக்பல் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஆமாம், ஜாபீல் செகண்ட் துபாய் எனக்கு இங்கே காட்டுது. அண்ட் ரெண்டு டைரெக்ஷன்லையுமே பார்த்தோன்னா முஸ்தக்பல் ஸ்ட்ரீட்டில் நிறைய டிராஃபிக் இருக்குங்க. ஐயோ, பயங்கர கன்ஜெஷனாக இருக்குது. அண்ட் வேறு இங்கே 311 கூட ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கிசே செமெட்ரி தாண்டினதுக்கப்புறமா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருந்தது, அது நான் பார்த்தேன். அப்புறம் வேறு இங்கே 611 வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. எஸ், அல் பாதே சபப்பில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ரைட் பிஃபோர் ஷார்ஜா கிராண்ட் மாஸ்கியா டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரெக்ஷனில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபர்தர் டவுன் இங்கே E44 பார்த்தோன்னா E44 ஓ, ரெண்டு சைட்லையுமே டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அல்கேல நான் சொல்கிறது எவ்வளோ கிராஷஸ்னா லைக் 1, 2, 3, 4, 5 கிராஷஸ் இந்த துபாய் ஹில்ஸ் சைடில், துபாய் ஹில்ஸ் மால்லாம் தாண்டி போகிற வரைக்குமே பார்த்தோம்னா பயங்கர டுவர்ட்ஸ் பர்ஷா போகக்கூடிய டைரெக்ஷனில் எக்ஸ்ட்ரீம் கன்ஜெஷன், மல்டிபிள் கிராஷஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இப்போ அல்கேலில் ஸ்டக் ஆகிட்டு என்னடா இது நகரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சா நகரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ கிராஷஸ் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா பொறுமை இழக்காமல்

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால்
6: 0564154242. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
7: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நேபாள வெள்ளம் தொடர்பாக திமுக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. திமுகவும் அதிமுகவும் இது தொடர்பிலான கடிதம் அளித்த நிலையில் ஆளும் கட்சியினர் கேள்விக்கு முன்னதாகவே பதிலளிக்க முனைந்த நிலையில் எதிர்ப்பு எழுந்தது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நேபாளத்தில் 40க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமற் போயுள்ளதாக கூறப்படுகின்றது என்றார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க சிறப்பு அதிகாரியை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உதவி எண்களுக்கு எத்தனை அழைப்புகள் வந்துள்ளன உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்து அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், 937 அழைப்புகள் அவசர எண்களுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். காணாமற் போனவர்கள் தொடர்பில் இந்திய தூதரகத்தினூடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: காணாமற் போன 1000 கிட்டத்தட்ட 300 பேர் இந்தியர்கள் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர்கள் ஷிஷிர் கானல் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து காணாமற் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ள 1000 கிட்டத்தட்ட 300 இந்தியர்கள் அடங்குவதாக அவர் தெரிவித்தார். மேலும் காணாமற் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டினரின் பாதுகாப்பு குறித்து அந்தந்த நாடுகளின் தூதரகங்களுடன் நேபாள அரசு தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எவ்வித விசாரணைகளுக்கோ அல்லது கைதிகளுக்கோ உள்ளாகாமல் நாட்டின் எந்த ஒரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியிலான தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாடு திரும்பிய போது வழங்கப்பட்டிருந்த சில விதிவிலக்குகள் அண்மையில் பலாலி விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய சிலருக்கு வழங்கப்படாததன் காரணமாக கைது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
2: ராசல் கைமாவில் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடல் வலு தொடர்பான ஃபிட்னஸ் சவாலில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 dirhams வரை ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளது. இந்த ஃபிட்னஸ் சவாலுக்கான பதிவு செப்டம்பர் தொடக்கத்தில் ராசல் கைமாவில் உள்ள உடற்பயிற்சி மையங்களில் தொடங்க உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் தொடங்கி இன்றுடன் 5 ஆகின்றன. ஹோர்மோஸ் நீரிணையில் அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் ஒன்று மோதியதில் எண்ணெய் தாங்கி கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாக பிரிட்டன் கடற்சார் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கப்பலில் ஏற்பட்ட தீ பின்னர் அணைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கப்பலில் இருந்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அனைவரும் கணக்கிட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடங்கி இன்றுடன் 6 ஆகின்றன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது ஆட்டம் தொடர்கிறது. தமது 2வது இன்னிங்ஸில் ஃபாலோ ஒன் முறையில் துடுப்பெடுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 6 இழப்பிற்கு 320 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் கேஷரன் உவாந்த 41 ஓட்டங்களுடனும் சுனால் தினோஷ 52 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இதற்கமைய இலங்கை அணி 107 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் உள்ளக பகுதிகளில் இன்று 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக வானம் தெளிவாகவும் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அல்புஜீராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. மாலை வேளையில் கிழக்கு பிராந்தியத்தில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Star of the month.

0: Apple iPhone lovers date வெளியாயிடுச்சு, கேள்விப்பட்டீங்களா? குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது, மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆப்பிள் ஒபிஷியலி அவங்களோட செப்டம்பர் இவெண்ட்கான டேட்டை அறிவிச்சிட்டாங்க, அண்ட் இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ். ஆமா, ஸோ ஹார்ட்லி ஒரு 10-12 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. செப்டம்பர் 9 புதன்கிழமை தான் வந்து அவங்களோட இந்த ஸ்பெஷல் இவெண்ட் இருக்க போதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 10 AM PT பட் 7 PM GST. நம்மளுடைய UAE டைமிங்ஸ் படி பார்த்தோம்னா ஈவினிங் 7 PM ஆக இருக்கும். செப்டம்பர் 9, 2026 வென்ஸ்டே, ஆப்பிள் பார்க் அங்கே தான் நடக்கும் வழக்கம் போல. அண்ட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஆப்பிள் இவெண்ட்ஸ். அண்ட் என்ன எதிர்பார்க்கலாம்? iPhone 18 Pro, Pro Max ஆப்பிளுடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அண்ட் தென் iPhone Ultra. இது மேலே தான் வந்து பல பேருக்கு கண்ணா இருக்கு, ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது இதை சுற்றி வரக்கூடிய ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் யூனோ தி டர்ன் டு பி ட்ரூ. அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, ஹிஸ்டாரிக்கலாக வச்சு பார்க்கும்பொழுது, இவங்க சொன்ன மாதிரி ஆப்பிளுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஃபோல்டபுள் டிவைஸாக எதிர்பார்க்கக்கூடிய, ரூமர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோன் அல்ட்ராவும் ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து அதன் மேலே தான் கண்ணாக இருக்குது. அதுவும் வந்து 7.8 inches அரவுண்ட் $2,000 மினிமம் அதோடைய விலை இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 12, அப்புறம் வாட்ச் அல்ட்ரா 4, நெக்ஸ்ட் ஜென் ஸ்மார்ட் வாட்சஸ் இது வரப்போகுது. அண்ட் ரெகுலர் வெர்ஷன்ஸ் லைக் ஸ்டாண்டர்ட் iPhone 18 வந்து நம்ம பார்த்தோம்னா until early 2027 வரைக்கும் இருக்காது. அதுதான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போது. ப்ரோ மாடல்ஸ் தான் வந்து இப்பொழுதுக்கு வெளியிட போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இப்பொழுதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டீடைல்ஸ். சோ யா, அடுத்ததான் உங்களுக்கு துணிவிலிருந்து சில்லா சில்லா அண்ட் பிகில் இருந்து வெரித்தனம், ரெண்டு பாட்டு coming your way.
1: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு அட்டி உள்ள யாரு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக

0: ரிட்டர்னா.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: திரும்பின பக்கம் எல்லாம் பேக் டு ஸ்கூல் அப்டேட்ஸ் தான். பின்ன எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் தயாராகணும், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் போகணும் இல்லையா? மண்டேலேருந்து வேறு மாதிரி இருக்க போகுது. எனிவே பேக் டு ஸ்கூலுக்காக பல்வேறு ப்ரிப்பரேஷன்ஸ் இங்கே த்ரூ அவுட் யூஏ நடந்துட்டுருக்கு. துபாயில் நம்ம பார்த்தோன்னா துபாய் போலீஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு யூனோ ஈவெண்ட் நடக்க போகுது, ஒரு இனாகரேஷன் இருக்கு, இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா எங்கயா இருந்தாலும் நம்ம துபாய் போலீஸ் நமக்காக இருப்பாங்க. அண்ட் இந்த வருஷத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஹாப்பினிங்கா பார்க்கப்படக்கூடிய அந்த பேக் டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு டென்ஷன் நிறைந்த ஒரு நாள், பரபரப்பு நிறைந்த ஒரு நாள்னு. சோ அப்ப துபாய் போலீஸ் இல்லைன்னா எப்படி? சோ இந்த ஸ்பெஷல் டேக்காக மட்டுமே நம்ம பார்த்தோம்னா துபாய் போலீஸ் கிட்டத்தட்ட 253 செக்யூரிட்டி அண்ட் டிராபிக் பெட்ரோல்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண போறாங்க. 28 ட்ரோன்ஸ் அண்ட் மொத்தமா 775 போலீஸ் பெர்சனல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்ஸ்க்காக தயார் நிலையில் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி, டிராஃபிக் அண்ட் அவேர்னஸ் பிளான் எல்லாம் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சாச்சு எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸோட சப்போர்ட்டோட. ஸோ தட் ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் சேஃபாக வரணும் அண்ட் டிராஃபிக் ஃப்ளோ வந்து யாருக்கும் வந்து பாதிப்படையக்கூடாது, பர்டிகுலர்லி பீக் அவர்ஸ்லங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய பிளான்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் இந்த டிப்ளாய்மெண்ட்டில் பார்த்தோன்னா 4 லக்ஸுரி பெட்ரோல்ஸ் இருக்க போது, 5 மவுண்டட் பெட்ரோல்ஸ் அண்ட் 65 பைசிக்கிள்ஸ் அரவுண்ட் ஸ்கூல் ஏரியாஸ் அண்ட் மற்ற கீ லொக்கே அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்தமா வந்து ஒரு 217 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சேஃப்டி அம்பாசிடர்ஸ் ப்ரோக்ராமும் இந்த ஃபர்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ்ல வாலண்டியர் பண்ண போறாங்க. அண்ட் 30 அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இன்வால்விங் 16 பார்ட்னர் என்டிட்டிஸும் பிளான் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்விங்ல எல்லா பக்கமும் துபாய் போலீஸ் அண்ட் அவங்களுடைய டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் இருக்க போறாங்க. அண்ட் 19 அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பிளான் பண்ணியிருக்காங்களா. அண்ட் 19 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஸ்கூல்ஸோடைய சப்போர்ட்டோட தான் நாங்கள் இதை பண்றோம். டிராஃபிக் சேஃப்டி கைடன்ஸ் பத்தியும், இந்த பெடிஸ்ட்ரியன் கிராசிங் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி சரியாக பயன்படுத்துறது, துபாய் போலீஸ் சர்வீசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் என்னெல்லாம் இருக்கு, பிளஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஹவு இன்ட்ரெஸ்டிங் இஸ் தட்? இல்லை அழகாக இருக்குது. ஒட்டுமொத்த யூனோ கவர்மெண்ட் ஃபோர்ஸுமே வந்து சேர்ந்து நமக்காக இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்காக ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பக்கம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது இட் ஃபீல்ஸ் ஸோ நைஸ் அண்ட் ஹாப்பி. அண்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மக்களாகிய நாம, பப்ளிக் ஆகிய நாம இந்த யூனோ என்டிட்டிஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கோஆப்ரேட்டிவாக எந்த விதமான இடையூறும் விளைவிக்காமல் அவங்க சொன்ன மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போகிறதுன்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து எப்படியெல்லாம் நம்மளால் கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் பார்த்து சிறப்பாக பண்ண வேண்டியது தான்.
0: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
4: எடி ஏக்

0: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
3: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
4: Brought to you by Pride Collection Alikum Thannambikayudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழே ஒளியே.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, ஒரு ஒரு ஜாலியான விஷயத்தை பத்தி நான் சொல்லட்டுமா? இது ஏன் ஜாலியான விஷயம் அப்படின்னா, நமக்கு லக்கு மட்டும் அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே மாறிடும். ஆமா, ஸோ லக்கு நம்பி இருக்கீங்க நீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இதை ட்ரை பண்ணியே ஆகணும். த யுஏஇ லாட்ரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. த யுஏஇ லாட்ரி அவங்களுடைய அடுத்த வின்னரை அறிவிச்சாச்சு. ஆமா, தன்னோட 3வது 5 மில்லியன் திரம்ஸ் வின் பண்ணியிருக்கக்கூடியது யாரு, கூடியிருக்கக்கூடிய பர்சன் யாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணி உங்களுடைய லைஃபையே மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல நடக்கக்கூடிய லக்கி டிராஸ்ல கலந்துகிட்டு 5 மில்லியன் திரம்ஸ் மற்றும் கிராண்ட் பிரைஸ் ஆன 30 மில்லியன் திரம்ஸையும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ மறந்துடாம வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் நடக்கிற லக்கி டிராவில் கலந்துக்கோங்க. இதுல எப்படி கலந்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு நீங்க தி யுஏஇ லாட்டரி .ae போயிட்டு உங்களோட டிக்கெட்ஸ் வாங்கினா மட்டும் போதும். வாங்கிட்டு ஜஸ்ட் கீப் யோர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் லக் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்ட்டு நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த வின்னர் நீங்களா கூட இருக்கலாம். சரியா? ஸோ மறந்துடாம தி யுஏஇ லாட்டரி .ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டிக்கெட்ஸ் வாங்குவீங்களாம். சரியா? அடுத்ததா வந்து பனித்துளி பனித்துளி பாட்டு கண்ட நாள் முதல் படத்துல இருந்து பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி குயிக்கா டிராபிக் எப்படி இருக்கு பாத்துக்கலாமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: கப்பல் ஆஃப் கிராஷஸ் நேஷனல் பெயின்ஸ்க்கு முன்னாடி ஷார்ஜாவில் நம்ம 311ல. ஆமாம், ஸோ அது ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷேக் ஜாயத் ரோடில் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. ஆமாம், ஷேக் ஜாயத் ரோடில் ஒரு கிராஷ் இல்லை, ஆக்சுவலி 2 crashes பார்க்க முடியுது. ஆமாம், எக்ஸாக்ட்லி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பே சைடில் டுவர்ட்ஸ் இந்த ஒன்று வந்து இந்த துபாய் பெப்சி இருக்கு இல்லையா, துபாய் பெப்சி அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று நடந்திருக்கு. அண்ட் தென் பிஎம்டபிள்யூ ஷேக் ஜாயத் ரோட் ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட் வெளியில் ஒன்று நடந்திருக்கு. ஓ, அதை தாண்டி இந்த பக்கம் நான் வந்தேன்னா ஆஃப்டர் ஓஎஸ்எஸ் மால் இன்னும் ஒரு கிராஷ் கூட ஆகியிருக்கு. அதனால வழி நெடுக டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பக்கம் ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகலாம். சோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor

0: 10:50 ஆயிடுச்சு. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படி பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. அப்பாடி இந்த வாரம் விடுங்க, இந்த மாசமே வந்து ஏதோ டக்குன்னு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என் மைண்ட் வந்து என்னமோ தெரியல ஜூன் மாசத்துலயே ஸ்டக்கா இருக்கு. ஆகஸ்ட் முடிஞ்சு இப்ப நம்ம செப்டம்பருக்குள்ள போறோங்கிறத நினைச்சு பார்க்கும்பொழுதே இல்லை, நினைச்சு பார்க்க முடியல, அவ்வளவு ஃபாஸ்டா நாளும் கிழமையும் ஓடிட்டு இருக்கு. எனவே எல்லாம் நல்லதுக்காகத்தான் அந்த படிப்படியா டெம்பரேச்சரும் கம்மியாக போகுது. நிறைய விஷயங்கள் இனி பிஸியாக போகுது நம்ம யூஏஇல ஆன் த ஹோல். பிகாஸ் யூஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக ஃபுல் ஸ்விங்கில் அப்படி போகக்கூடிய சீசன் பார்த்தா இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் எவ்ரி இயர் அன்டில் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்ட் ப்ளஸ் ஒன் மோர் மந்த் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் வந்து யூஏ பயங்கர பிஸியாக ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் காண்ட் வே. டூரிஸ்ட் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் நமக்கு என்னடா டூரிஸ்ட் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி தோணும் ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது. பட் இல்லை, என்னமோ தெரியல, இந்த தடவை வந்து டூரிஸ்ட் எல்லாம் எப்போ வருவாங்க, எப்போ நம்ம யூஏ வந்து டூரிஸ்டால் நிறைஞ்சிருக்குங்கிற மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆஃப்டர் ஆல் த ரீசன்ட் டென்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் பேக் டு நார்மல். ஆல்மோஸ்ட் என்ன, எல்லாமே 100% பேக் டு நார்மல்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டூரிஸ்ட்டும் நிறைய பேர் வருவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ வந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது இல்லையா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லை உங்களுக்காக ஒரு பாட்டும் நான் ப்ளே பண்ணிட்டு தான் கிளம்புவேன் வழக்கம் போல. ஸோ 800-8940 அடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு பாட்டு வேணும்னு கேட்கலாமா? ஹாய், ஹலோ. தெரியும், ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா நான் பிக் பண்ணும் போதே நினைச்சேன். இருங்க. ஹாய், குட் மார்னிங்.
1: ஹாய், குட் மார்னிங் கிருஷ்ணா, ஹவ் ஆர் யூ?
0: ஐ அம் குட், தேங்க் யூ. யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூரா இருக்கேன். என் பேர் சுரேஷ்.
0: சுரேஷ், சொல்லுங்க சுரேஷ், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: நான் கத்தார்ல இருந்து கூப்பிடுறேன்.
0: ரியலி? கத்தார்ல இப்ப ரைட் நவ கத்தார்ல இருந்து எனக்கு இப்ப கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க?
1: ஆமா.
0: ஓ லவ்லி லவ்லி, தேங்க் யூ சோ மச் ஃபார் டேக்கிங் தட் எஃபோர்ட். என்ன பண்றீங்க கத்தார்ல?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? உன் பேரே சொன்னாலே பாட்டு. நமக்கு வந்து பக்கத்து நாட்டில இருந்து கால் பண்ணி, அதுவும் டைரக்ட் கால் பண்ணி பேசும்பொழுது வி ரியலி அப்ரிஷியேட் தட் எஃபர்ட் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுரேஷ்காக அந்த பாட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். ரொம்ப பெரிய பாட்டு அப்படிங்கிறதுனால சுருக்கமாக என்னோட பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஓகே, ஸோ நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் நமக்கு கிடைக்க போகுது, ஹாலிடே இந்த வாரம் இல்லையா, அதனால என்ஜாய் பண்ணுங்க, ரெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களோ அதை பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். அண்ட் இருக்கவே இருக்கு, மண்டேலேருந்து வேற லெவல் ஓட்டம் இல்லையா, பேக் டு ஸ்கூல் சீசன் வேற. ஸோ அதுக்காக தயாராகுங்க, டென்ஷன் ஆகாமல் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஏன்னா டிரைவ் பண்ணுறவங்களுக்கு தான் அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் யூஸ் டு தேட். ஓகே சரி, மண்டே மார்னிங் வந்து மீதியெல்லாம் பேசுவோம். ஹேவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். மறக்காமல் 89.4 சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க, ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டேக் கேர், டாடா, பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.
2: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சருக்கு பே சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை என்பதையே வலியுறுத்துகின்றோம் என்றும் இப்போதும் வலியுறுத்துகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினரின் போராட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் பங்கேற்பதை தடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அரசின் அதிகார கட்டமைப்பில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் தலைமைச் செயலாளர் எடுக்கும் முடிவு அரசின் முடிவாகவே கருதப்படும். எனவே இதுகுறித்து தாங்கள் விளக்கம் அளிப்பது அவசியம் என்று அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஆந்திர பிரதேசத்தின் பல்நாடு மாவட்டத்தில் தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் 7 பேர் உயிரிழந்தனர், மேலும் 8 பேர் படுகாயமடைந்தனர். விஜயவாடாவில் இருந்து திருப்பதி நோக்கி சென்ற தனியார் பேருந்து 15 பேர் பயணித்த ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் இன்று முதலான விடுமுறை காலத்தில் மின்சாரத்துக்கான தேவை குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் 300 கிலோவாட்டுக்கு மேற்பட்ட திறன் கொண்ட கூரை சூரிய மின்சார அமைப்புகளை தற்காலிகமாக செயலிழக்கச் செய்யுமாறு தேசிய மின் அமைப்பு இயக்குநர் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்ட சூரிய மின்சார அமைப்புகள் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மின் உற்பத்தியை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன.
1: செய்திகள். உலக செய்திகள்.
3: நேபாளம் மற்றும் சீனாவில் பல உயிர்களை காவு கொண்டதுடன் பலரை காணாமல் ஆக்கி பரவலான பேரழிவை ஏற்படுத்தியுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கு தொடர்பில் தாம் மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தான் துணை நிற்கின்றேன் என்று கூறியுள்ள அவர் நேபாள அரசாங்கத்தின் தலைமையிலான மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்க ஐநா குழுக்களும் அதன் பங்காளர்களும் தேவையான நிவாரணப் பொருட்களை பணியாளர்களையும் திரட்டி வருவதாகவும் அவர் மேலும் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: முன்னாள் தென்னாப்பிரிக்க டெஸ்ட் கேப்டன் டீன் ஏல்கர் 2026 கவுண்டி சாம்பியன்ஷிப் சீசன் முடிவில் தொழில் முறை கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான தொடக்க வீரரான ஏல்கர் தென்னாப்பிரிக்க அணிக்காக 86 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 2023 ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் கடந்த 3 சீசன்களாக இங்கிலாந்தின் எசெக்ஸ் அணிக்காக கவுண்டி சாம்பியன்ஷிப்பில் விளையாடியுள்ளார். 2 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த தனது கிரிக்கெட் பயணத்தை நடப்பு சீசன் முடிவில் முடித்துக் கொள்ள இருப்பதாக டீன் ஏல்கர் தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் சில பகுதிகளில் மாலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். பொதுவாக இன்று வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் புகை மூட்டமாகவும் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்

0: ஓகே, இந்த மூணு நாள் லீவுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுதான் வந்து பரவலான ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ இன்னைக்கும் நான் அதை பத்தி தான் கேட்க போறேன். அதை தாண்டி நம்ம டைம் இருந்தா கேமும் விளையாடலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் பாட்டு வாட்ஸ்அப் வீக்கெண்ட். ஒரே ஒரு வாட்டி ஏன் சார்ஜா ஏர்போர்ட்ல வேலை செய்யற என் ஃப்ரெண்டு மாதிரி இந்த வீக்கெண்டை நான் வாழ போறேன். பாவம், யோசிப்பான் ஏண்டா உனக்கு இந்த வீக்கெண்டை பத்தி பேசும்போதெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வருமானு. ஆமா மச்சா, என்ன பண்றது சொல்லு. எல்லா வீக்கெண்டும் உனக்கு இப்படி தான் இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் ஃபீல் ஆகுது. பட் இந்த வீக் வாஸ் சோ லாங், ரொம்ப ரொம்ப ரொம்ப லென்த்தா போயிட்டே இருந்துச்சு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, மூணு நாள் லீவு. யூஏஇ முழுக்க ப்ராஃபிட் முகமது அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு ஸோ துபாயில் ஃப்ரீ பார்க்கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பார்க்கிங் வில் அப்ளை டு ஆல் பப்ளிக் ஸ்பேசஸ் எக்ஸப்ட் மல்டி ஸ்டோரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். நோட் பண்ணிக்கோங்க, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் மட்டும்தான் இது அப்ளை ஆகாது. நார்மல் சார்ஜஸ் வில் கண்டினியூ டு அப்ளை, பட் 28ஆம் தேதி ஆகஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் வழங்கப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பெய்ட் பார்க்கிங் வந்து 29th of Saturday இருந்து தொடங்கும். நாளைக்கு ஃப்ரைடே ஃப்ரீ பார்க்கிங் இன் துபாய். ஓகே, துபாய் மெட்ரோ அண்ட் ட்ராம் டைமிங்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். 1 AM வரைக்கும் இருக்கும், 5 AM ஆரம்பிக்கும், ஆஸ் யூஷுவல் ஓடும். ஸோ ட்ராம் வந்து 6 to 1 AM ஆஸ் யூஷுவல் ஓடும். ஸோ ஆர்டிஏ பஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஓடும். செஹைல் ஆப்பில் வந்து நீங்கள் ஸ்கெடியூல்ஸ் பார்த்துக்கலாம். E100 பஸ் இருக்குல்ல, குபைபாலேருந்து போகக்கூடிய பஸ்ஸு. ஸோ இட் வில் நாட் ஆப்ரேட் ஃப்ரம் குபைபா டு அபுதாபி. ஸோ 27th to 30th வரைக்கும் அபுதாபி போகக்கூடிய ஆட்கள் அல் குபைபாவில் ஏற முடியாது. பேசஞ்சர்ஸ் ட்ராவலிங் டு அபுதாபி, E101 பஸ்ஸை இபன் பட்டுடா பஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ஆர்டிஓட கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர்ஸ் ஹாலிடே டைமில் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேற என்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது இந்த லாங் வீக்கெட்டுக்குங்கிறத இப்போவே சொல்லாமல் கேப் விட்டு கேப் விட்டு கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லி விட்டுறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, வெல்கம் டு பசல கஃபே. நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இது 89.4 தமிழ் FM and இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான
2: group of companies.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, வெல்கம் பேக். இந்த மூணு நாள் என்ன பண்ண போறீங்க அதான் என்னோட கேள்வி. எதுவுமே பண்ணலனா கூட பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்க. நம்ம சும்மா இருக்கிறதுலையே எப்படி எஃபிஷியண்டாக இருக்கிறது, என்ன படம்லாம் பார்க்கறது, எப்படி என்னென்ன மேட்சஸ்லாம் வீக்கெண்ட் இருக்குது, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா, எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்குது, எங்கெல்லாம் வெளியே போகிறோம், அதெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ 800-8940 கால் பண்ணுங்கள். 800-8940. ஆக்சுவலாக நான் நேபாளுக்கு டிக்கெட் போடலான்னு இருந்தேன், பட் அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கன்சர்னிங்காக இருக்குது. பல பேர் காணுன்றாங்க, பல பேர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்றாங்க. ஐ ரியலி ரியலி ஹோப் இட் கெட்ஸ் ஃபைன் சூன். ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அன்பிலீவபிள் ஹேவாக்காக இருக்குது, தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அண்ட் ப்ரே. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ.
1: முகமது.
0: ஓகே முகமது, மூணு நாள் என்ன பண்ண
1: போறீங்க?
0: சளிதான். ஃப்ரெண்ட்ஸோடயா ஃபேமிலியோடயா?
1: புரியல.
0: ஃப்ரெண்ட்ஸோடயா ஃபேமிலியோடயா?
1: ஃப்ரெண்ட்ஸோட.
0: ஓகே, எப்படி ஸ்டே எல்லாம் பண்ற மாதிரியா இல்ல புலிஸ் அதெல்லாம் கட்டிட்டு காலைல போய் நைட் வந்துறீங்களா?
1: ஸ்டே பண்ற மாதிரி இல்ல.
0: ஸ்டே பண்ற மாதிரி இல்ல. ஓகே ஓகே, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும் இப்போ.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ.
0: இந்த மண்டைக்குள்ளீவ்ல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்கு, வேற என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சுவாரஸ்யமா அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நாட் நோ, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிட்டே போலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட் தங்கம் 423.50 dirhams இருக்கு, 21 கேரட் தங்கம் 494 dirhams இருக்கு, 22 கேரட் தங்கம் 515.25, 24 கேரட் தங்கம் 556.50 dirhams.
2: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold Wallet. Masala Cafe brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home. There's no home like that.
4: Nikana, 91 போடு.
5: என்னது?

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோ?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. It's a very good choice-ங்க. 89.4.
1: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
0: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
0: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
0: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
0: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
1: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global-in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர்.

0: வெல்கம் பேக். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்க போறேன். ஆல்சோ கூடவே நீங்கள் வந்து இந்த மூணு நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்ல போறீங்க. யாராவது ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கோ இங்கிலீஷை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பேருக்கோ பயங்கர உதவிகரமாக இருக்கும். அதனால் இப்போவே 800-8940 கால் பண்ணுவீங்களா, என்ன பாட்டு அப்படிங்கிறதையும் சொல்லுவீங்களா, மூணு நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுவீங்களா. யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்றவங்க +971-4359-5525 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு லீவு கிடையாது, பௌ பௌ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சிராஜ் பேசுகிறேன்.
0: சிராஜ்,
1: உங்களோட ஃபாஸ்ட் பௌலர்.
0: எஸ் பௌலர், என்ன பண்ண போறீங்க போலர் மூணு நாளைக்கு?
1: ஸ்ப்ளிட்டிங் போர்டு தான். இந்த வெயில்ல எங்கே போறது? நான் கொரியர்ண்ணா, துபாய் மால் போயிட்டேன், மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் மால், எல்லா இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்டேன்.
0: சரி, நானே தான் சொல்லுவேன் மால் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்களே பதில் சொல்லிட்டீங்க.
1: ஐடியா பண்ணணும், பாப்போம். ஏதாவது ரூம் பசங்களோட சேர்ந்து அன்லைன் எங்க போலாம்,
0: அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேகேஷன் மாதிரி போயிட்டு வாங்க. ஏதாவது ரெசார்ட்ல தங்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு அப்படியே வாங்க முடிஞ்சா.
1: உங்களோட ஒரு ப்ரோமோ கட்டுறதுல அது வேற லெவல்ல.
0: நன்றி, நன்றிங்க. எதுங்க சொல்றீங்க?
1: நான் தான், அது என்னோட
0: வித்தியாசமான ஒரு ஜர்னி. அந்த எல்லாரும் வெளியூர்கள் இருந்து சென்னைக்கு வந்து படிப்பாங்க. நான் சென்னையில் வீடு வச்சுட்டு கும்பகோணம் தஞ்சாவூரில் போய் படித்தேன். பா, சான்ஸே இல்லைல்ல. அங்கே வந்து விஜயலட்சுமி தேட்டர்னு ஒன்று இருக்கும், அங்கே போய்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வா, வாட் அ மூவிடா அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அதை. ஓகே, 12 மணிக்கு மேலே நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் லீவ் பிளான்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பவுலருக்காக ஒரு பாட்டு போட்டுறேன். இது நம்ம ரேடியோ டாப் மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற நிலையை உருவாக்கியது திமுக ஆட்சி என்று கோவி செழியன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சென்னையில் 10% குடிசை பகுதிகள் உள்ளதென்று கூறிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆதவ் அர்ஜுனா பேசியது தவறான தகவல் என எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். சட்டப்பேரவையில் தாவே திமுக இடையே காரசார விவாதம் இடம்பெற்றது. நாங்களும் சத்தம் போடுவோம் என்று கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சபாநாயகர் கண்டனம் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற துறையை உருவாக்கியதே கலைஞர்தான் என்று கே என் நேரு தெரிவித்தார். ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அதிக திட்டங்களை செயற்படுத்தியது கலைஞர்தான் என்று கே என் நேரு தெரிவித்தார். ஆதி திராவிடர் மக்கள் மீது தாவிக்காவை விட திமுகவுக்குத்தான் அதிக அக்கறை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
3: நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை மேற்கொண்டால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும், தென் மாநிலங்களின் குரல் பாதிக்கப்படும் என்றும் அதனால் அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்றும் கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நலன் பெங்களூருவின் குடிநீர் தேவைக்காக மேகதாதுவில் புதிய அணை கட்ட திட்டமிட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாதுவில் சேமித்து வைக்கப்படும் தண்ணீரில் 95% தமிழகத்துக்குத்தான் பயன்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணையால் தமிழகத்துக்கே நன்மை என முதலமைச்சர் விஜயிடம் தெளிவுபடுத்தி விட்டோம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு காவிரி தண்ணீர் வழங்கப்படும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மதிக்கின்றோம் என்றும் அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நேபாளத்தில் அவசர மீட்பு பணிகளில் இலங்கையும் இணைய தயார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கரமான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகளை அறிந்து தாம் ஆழ்ந்த வேதனை அடைவதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் நேபாளத்துக்கு உதவ இலங்கை தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெறும் 10 முன்னர் ஏற்பட்ட ஒரு மோசமான புயலில் இருந்து இன்னும் மீண்டு வரும் ஒரு நாடு என்ற வகையில் நேபாள மக்களின் துயரத்தில் இலங்கையும் பங்கு கொள்வதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் மற்றும் நேபாள மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதில் அனைத்து இலங்கை மக்களும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அமெரிக்க விசா நேர்காணல் நியமனங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அமீரகத்தில் எதிர்வரும் 2027 ஆகஸ்ட் மாதத்திலேயே அடுத்த நேர்காணல் நியமன தேதிகள் உள்ளதாக பயண நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய வெற்றிடங்கள் வெளியிடப்பட்டாலோ அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நேர்காணலுக்கான நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டாலோ இந்த திகதிகளில் மாற்றம் ஏற்படும் என்று கூறுகின்றனர். எனவே தற்போது விண்ணப்பிக்கும் அனைவரும் 2027 ஆகஸ்ட் மாதம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என கருத வேண்டாம் என பயண நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஆஸ்திரேலிய நாட்டவர்கள் 34 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் பென்னி வாங் தெரிவித்தார். வெள்ளத்தில் சிக்கிய 800 அதிகமான வெளிநாட்டவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் 1500 பேரின் நிலவரம் தெரியவரவில்லை என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இதுவரை வெளியான தரவுகளின் அடிப்படையில் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 165 பேர் உயிரிழந்துள்ளனர். நேபாளத்தில் 5000 மேற்பட்ட ராணுவம் மற்றும் காவல்துறை மீட்பு பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்று இதுவரை மீட்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளில் 125 பேர் உயிருடன் காப்பாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 பேர் வெளிநாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளாட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இலங்கை அணி 140 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றுள்ளது. தமது 2வது இன்னிங்ஸ் ஃபாலோ ஆன் முறையில் துடுப்பிடித்து ஆடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 352 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 290 ஓட்டங்களை பெற ஃபாலோ ஒன் முறையில் துடுப்பிட தாழ பணிக்கப்பட்டது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அல்ஃபுஜீனாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ராசல்கீமா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 42 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
7: Star of the month.
8: Hello everybody, this is DSP.

0: மண்டேலிருந்தே ஸ்கூலே. ஸோ ஸ்கூலில் நிறைய சேஞ்சஸ்லாம் இந்த வருஷத்தில் வருது, அதெல்லாம் அப்படியே சின்ன ஒரு சம்மரி மாதிரி பார்த்துருவோமா? எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா டீச்சர் அண்ட் ஸ்கூல் லீடர் ட்ரைனிங் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 24,000 மேற்பட்ட டீச்சர்ஸ், ஸ்கூல் லீடர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் வாரத்தில் கிட்டத்தட்ட 80 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் இந்த அகாடமிக்கு ஏற்குள்ள வருது. ஸோ ஜாலியாக எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: எந்த மேஜர் டிரைவரும் இல்லாத காரணத்தினால தங்கம் வந்து அப்படியே கன்சாலிடேட் ஆகி ஒரே இடத்துல வெய்வர் ஆகிட்டு இருக்கு. அது எந்த இடம்னா $4,600 to $4,650. ஸோ ரொம்பவும் இதுக்கு மேலே அட்டிச்சு தூக்கிட்டு மேலே போகிறது டவுட்டுதான்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறமா திருப்பி பூம் ஆகும்னு சொல்கிறாங்க. எனிவேஸ் ரேட் பார்த்துடலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 18 கேரட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 423 திரஹம்ஸ் அண்ட் 50 ஃபில்ஸாக இருக்குது. 21 கேரட் தங்கம் 494 திரஹம்ஸாக இருக்குது. 22 கேரட் தங்கம் 515.25. 24 கேரட் தங்கம் 556.5.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: வருஷத்துக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: லீவுக்கு என்ன பிளான் கால் பண்ணுங்க 800-8940-க்கு. நானும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக கால் பண்ணி என்ன பிளான் என்ன பிளான் என்ன பிளான் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன். யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் வெளியே போகிறாங்களோ டெய்லி ஒருத்தங்கிற விதமாக நான் வந்து ஜாலியாக வெளியே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். 889-40 கால் பண்ணி நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன், இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் யூஏக்கு வெளில இருக்கிறவங்க இந்த டாபிக் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஊரில் நீங்கள் வீக்கெண்டான என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ அதுக்கான நம்பர் +971-435-9555. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே மதுன்னு இருக்கேன், மேடிஎச்யூ, அங்கேயும் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ எந்த வழியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பேசுறதுக்கான இல்லை கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: நிறைய இடத்துல நல்லாவே டிராஃபிக் இருக்கு. ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்க்கு பின்னாடி 29th ஸ்ட்ரீட்லயா அங்க வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் ரபி ஸ்மால் பக்கத்தில், அதே மாதிரி அல்தைத் ரோட் டுவர்ட்ஸ் கல்ச்சுரல் ஸ்கொயர், வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் டுவர்ட்ஸ் கல்ச்சுரல் ஸ்கொயர் அண்ட் வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் அண்ட் மலையா ஸ்ட்ரீட்டு, ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கனெக்டிங் மலையா ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறமா E311 அல்ஜாகியா சிட்டி சென்டர் கிட்ட ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. சாரா சென்டர் தாண்டதுக்கப்புறமா டுவர்ட் ஷார்ஜா, சாரா சென்டர் நோக்கி வரும்போது ஃப்ரம் ஷார்ஜா அஜ்மான் டு ஷார்ஜா அந்த தும்பை ஹாஸ்பிட்டல் பக்கம், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து என்னால் டிராஃபிக் பார்க்க முடியுது. அதே மாதிரி துபாய் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் ஒரு கிராஷ், துபாய் ஃப்ரேமுக்கு வாசலில் ஒரு கிராஷ் போட இருக்கு, அதனால் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது D75. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. சரியா, ஓகே, இதுதான் தற்போதைய நிலவரம். இன்னும் 1 hour அடுத்து வேற எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குங்கிறத சொல்கிறேன்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home, there's no home like that. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
5: brought to you by பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

செப்டம்பர் 5th மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். ரெண்டு மூணு பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல, என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. மால் அண்ட் வால் ஒன்லி அப்படின்னு ஒருத்தன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு இன்ஸ்டால. பை தி வே, நீங்க கால் கூட பண்ணலாம் 800-8940-8849-40 கால் பண்ணி இந்த முன்னாள் லாங் வீக்கெண்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, வீட்டில் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. வீட்டில் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் வந்து பிரீமியர் லீக் மேட்சஸ் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இந்த சீசனில் பார்க்கலான்ற பிளான்ல இருக்கேன். அதனால பயங்கரமாக ஃபுட்பால் பார்க்குற ஒரு தீவிரமான முடிவில் நான் இருக்கேன். சரியா, மால் அண்ட் மால் ஒன்லி அப்படின்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு. இன்னொருத்தங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து வெளில போகிறது கன்ஃபார்ம், ஆனால் சலாலாவா இல்லை யூஏஇக்குள்ளே எங்கேயாதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சலாலா போனால் மூணு நாள் கண்டிப்பாக ஆகிடும், ஏன்னா ட்ராவலே ஒரு 12-13 hours ஆகுமா ஈஸியாக. ஸோ நான் நிறைய நேரம் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ரெண்டு மூணு பேர் ஷிஃப்ட்டில் டிரைவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அதுவே பயங்கர ஹெக்டிக்கான ஒரு ஒரு டிரைவாக மாறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிளான்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு லாங் வீக்கெண்டுக்கு இதை நம்ம வந்து தலைப்பாக எடுத்து கேட்டுக்கிட்டு இருப்போம். எனக்கு விதவிதமான பதில்கள்லாம் வந்துகிட்டு இருக்கோம். பட் இந்த வாட்டி இன்டர்நேஷ்னல் டிராவல் சம்மந்தப்பட்ட பதில்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் யாராவது போவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் யாருமே இது வரைக்கும் எனக்கு சொல்லலை. எனிவே, நம்ம கூட யார் லைனில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வேணால் பிச்சு போட்டு நான் பார்க்குறேன் சரியாகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போகிறேன். வணக்கம், என்கிட்ட இன்னொரு லைன் இருக்கு. என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா? போகம் என்னன்னா, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மூணாவது அட்டம். அப்பா, ரேடியோ வால்யூம் லைட்டாக கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க. சூப்பர் சார், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சதீஷ். சொல்லுங்க மிஸ்டர் சதீஷ், என்ன பண்ண போறீங்க மூணு நாள்?
1: மூணு நாள் ஒன்றும் இல்லை.
0: ஒன்றும் இல்லை,
1: பஸ் ஒர்க்கு
0: தான். ஒர்க்கா? லீவ் இல்லையா?
1: வேக நேரம் நமக்கு.
0: ஏன், என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா?
1: நம்ம வந்து HVAC.
0: ஓகே, உங்களுக்கு லீவ் இல்லை, லைக் கேட்டு பாத்தீங்களா ஏன் லீவ் இல்லை? ஏதாவது
1: லீவ் இல்லைன்னா சண்டே லீவ் கிடைக்கும் இல்லை நேரம். இப்ப சூடு போடல, எங்கேயாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தா ஓட வேண்டி
0: வரும். ஓ, அந்த மாதிரி நீங்க டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கும்.
1: டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கும்.
0: சரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதனா பாட்டு கொடுத்து உங்களை கூல் டவுன் பண்ணவா? என்ன பாட்டு?
1: கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல பாட்டு வேணும். லாடம் படம் தெரியும்ல?
0: ஆமா தெரியும்.
1: அதுல
0: சிறு தொடுதலிலே ஒரு பாட்டு இருக்கு.
1: நான்
0: போட்டு விடுறேன். சதீஷ், ஹாவ் அ நைஸ் டே, ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே சதீஷ், யோசி பர், நான் எங்கடா வீக்கெட்டுன்னு சொன்னேன் உங்ககிட்ட, ஹாப்பி வீக்கெட் சொல்றேன் நீ அப்படின்னு. எனவே சதீஷ்கா அந்த பாட்டை போட்டேன். ஒரு மணிக்கு மேல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். எங்கே போயிடாதீங்க. இது 89.4 தமிழ் FM. ஸ்டே டியூன்.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி நாளை காலை 10 மணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டம் டெல்டா மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். தேவையான தண்ணீர் காவிரி நதியில் வராத காரணத்தால் குறுவை சாகுபடி செய்ய முடியவில்லை. எனவே விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: பெற்றோரை புறக்கணிக்கும் பிள்ளைகளை வீட்டில் இருந்து வெளியேற்ற வகை செய்யும் வகையில் விதிகளை திருத்த உத்தரப்பிரதேச அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. தங்களை பராமரிக்காமலும் மதிக்காமலும் இருக்கும் பிள்ளைகளை தங்கள் வீட்டில் இருந்து வெளியேற்ற முதிய பெற்றோரை அனுமதிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச பெற்றோர் மற்றும் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல விதிகள் 2014 திருத்த யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற உத்தரப்பிரதேச அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி வயதான பெற்றோரை கவனிக்க தவறினாலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் துன்புறுத்தினாலோ பெற்றோர் புகார் தெரிவிக்க விரைவில் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: நேபாளத்தில் நிலவும் அவசரகால நிலைமை குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அபாயகரமான மாவட்டங்களில் அல்லது அதற்கு அருகில் வசிக்கும் இலங்கையர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தை பாதித்துள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு நிலைமையினால் எந்தவொரு இலங்கையருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை பதிவாகவில்லை என்று காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஏதேனும் இலங்கையர்களுக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் 24 மணி நேரமும் செயற்படும் தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ அல்லது மின்னஞ்சல் ஊடாகவோ உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலையில் சிறிய அளவிலான உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அமீரகத்தில் செப்டம்பர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அடுத்த வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ளன. மத்திய கிழக்கு போர் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த நிலையில் இருப்பதால் எரிபொருள் விலையில் சிறிய அளவிலான உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் சராசரி இறுதி விலை ஒரு பேரலுக்கு சுமார் 87.70 டாலராக இருந்தது. ஜூலை மாதத்தில் இது 83.46 டாலராக இருந்தது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 3.5 வாரங்களில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 80 முதல் 90 டாலர் வரையிலான அளவில் நீடித்தது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மீண்டும் தூதரக பேச்சுவார்த்தையை தொடங்கும் முயற்சியாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி இன்று தெஹ்ரான் செல்கின்றார். ஈரானுக்கு எதிரான பொருளாதார அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் அந்நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளையும் தடைகளுக்கு உட்படுத்த அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் கரோலினா முச்சோபா மற்றும் ஜேக்கப் மென்சிக் ஜோடி சாம்பியன் ஆனது. இறுதிப் போட்டியில் பெலிண்டா பென்சிக் மற்றும் பிளேவியோ கொபோலி ஆகியோரை எதிர்த்தாடிய நிலையில் முதல் செட்டை 6-3 என்ற கணக்கில் கரோலினா முச்சோபா ஜோடி கைப்பற்றியது. இரண்டாவது செட்டில் பெலிண்டா பென்சிக் ஜோடி 6-1 என்ற செட் கணக்கில் ஆதிக்கம் செலுத்தியது. மூன்றாவது செட்டை கரோலினா முச்சோபா மற்றும் ஜேக்கப் மென்சிக் ஆகியோர் 10-6 என கைப்பற்றிய நிலையில் சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தனர். எவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
3: 89.4 அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM

0: ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நேபாளில் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர் சீக்கிரமாக இந்த சிச்சுவேஷன் வந்து சரியாகணும் அப்படின்ட்டு. மற்றபடி ஃப்ளைட்ஸ் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளைட்ஸ் போயிட்டு தான் இருக்கு நேபாளுக்கு. ஃப்ளை துபாய் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஃப்ளைட்ஸ் எதுவும் கேன்சல் ஆகல, ஆஸ் பர் ஸ்கெடியூல் ஆப்ரேட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது முன்னாடியே நேபாளுக்குலாம் டிக்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா கைண்ட்லி ரீகன்சிடர் ஆர் பார்த்துக்கோங்க எந்த ஏரியாவுக்கு போகிறீங்கன்றதை முன்னாடியே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டேக் ஏ நோட் ஆஃப் இட் டு ஆல் த ட்ராவலர்ஸ். ஏன்னா இந்த மூணு நாள் லீவுக்கு நானே கூட நேபாள் போகலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன், பட் நான் டிக்கெட் புக் பண்ணல. பட் யாராவது டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: Okay, இப்ப கோல்ட் ரேட் என்னங்கறத பார்த்துட்டு வருவோமா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. ல நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 556.50 திரஹம்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கம் 515.25, 21 கேரட் தங்கம் 494.80, and 18 கேரட் தங்கம் 423.50 திரஹம்ஸா இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
4: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: பிஹாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
1: டேய் என்ன சொல்ற?
0: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 91 போடு. 90s not out.

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: For details, call 056-415-4242.

0: ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஸோ எந்தெந்த இடம்லாம் வந்து விசா ஃப்ரீ இல்லை விசா ஆன் அரைவல் அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருந்தப்போ ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான் இந்த மூணு இடத்துக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் இறங்கலாம். இறங்கினதுக்கப்புறம் உங்கள் விசா ப்ராசஸை பார்த்துக்கலாம். கசக்ஸ்தானுக்கு போகலாம், கிர்கிஸ்தானுக்கு இ விசா வேணும், உஸ்பெகிஸ்தானுக்கு நீங்கள் போகலாம். பட் இந்த எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் எமிரேட் செடியில் குறைஞ்சது ஒரு 3 மாதமும் பாஸ்போர்ட்டில் குறைஞ்சது ஒரு 6 மாதமும் வச்சுக்கோங்க. அசர்பைஜானுக்கு எமிரேட் செடியில் 6 மாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எல்லாத்தோட வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே போயிட்டு டிபோர்டேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஹாலிடே அதுவும் மூட் அவுட் தான் ஆகும்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: அப்படியே டேர்ன் அரவுண்ட் பாருங்க. ஷார்ஜா டு துபாய் ஃபுல் ஃப்ரீ ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு முன்னாடி அங்கே தான் டிராஃபிக் இருந்துச்சு, இப்போ துபாய் டு ஷார்ஜா நல்லா ஸ்லோ ஆயிடுச்சு. மிருதி தாண்டிங்கன்னா ஒரு கிராஷ் போட்டாயிருக்கா, இல்லை ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு கிராஷ் போட்டாயிருக்கு. ஓகே, டுவர்ட்ஸ் ஷார்ஜா நீங்கள் போறீங்க அப்படின்னா இப்போவே இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. அல்ஜாகியா சிட்டி சென்டர் கிட்ட மட்டும் டுவர்ட்ஸ் துபாய் வர டேரக்ஷனில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அல்தை ரோட் டுவர்ட்ஸ் வாசிச்கோ ரவுண்ட் அபவுட் ஒரு கிராஷ் போட்டாயிருக்கு, அதனால் அல்தை இது ரோட்லையும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. E11 டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிராஷ் போட்டாயிருக்கு. எங்கன்னா கியாதா மெட்ரோ நோக்கி வரும்போது அந்த ஸ்டேடியம் மெட்ரோ சிக்னல் கிட்ட, அதனால் அங்கே வந்து ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை, பட் ஸ்டில் இருக்கு, அதனால பாத்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056 415 4242.

0: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா?
2: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: Group of companies.
4: சிறுத்தையும் தமிழே.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஓகே, ஸோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். த பிக் ரிவீலுக்கான நேரம் இது. யுஏஇ லாட்டரியின் மூன்றாவது 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வின்னர் ஜென் ஃப்ரம் பிலிப்பீன்ஸ். வாழ்த்துக்கள் ஜென், நினைவில் வச்சுக்கோங்க. லக்கி ட்ரா ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு நடக்கும். 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மற்றும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் மாபெரும் வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வெற்றியாளர் நீங்களா, நீங்களா கூட இருக்கலாம். இப்பவே த யுஏஇ லாட்டரி .ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. theuaelottery.ae okay va brought to you by the game llc licensed by the gcgra for 18 and above only terms and conditions apply okay ipo nama long weekend kulla apdi enter aga porom inda vara ungalkana plans enna apdigiradha neengalum nalla yosichu vechi plan la pannirupinga veetla irukka kudi aalungala yen kuda or high five potukonga ena naan adha panna poren anga suthi inga suthi kadaisil seivadharku eduvume illai mall la sila pala kadaila treasure hunt la irukama adhula poi participate pannittu varalam plan panni vechiren. இனிமேல் நான் இங்கே வந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் இது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜ்லாம் தெரியப்படுத்துங்க. அண்ட் இதோட வந்து உங்களை நான் மண்டே சந்திக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய். Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC.

0: genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணின் மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கானோர் காணாமற் போயுள்ள நிலையில் காத்மண்டுவுக்கான தனது விமானங்கள் திட்டமிட்டபடி இயக்கப்படுகின்றன என்று ஃப்ளை துபாய் விமான சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. நேபாளத்துக்கான ஃப்ளை துபாய் விமானங்கள் திட்டமிட்டபடி இயக்கப்படுவதாக விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். எனினும் இன்றைய சில காத்மண்டு விமானங்களில் தாமதங்கள் பதிவாகியுள்ளன. எனவே பயணிகள் புறப்படுவதற்கு முன் தங்களது குறிப்பிட்ட விமானத்தின் நிலையை ஃப்ளை துபாயின் அதிகாரப்பூர்வ ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் சரிபார்ப்பது சிறந்தது என்று விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 273 உயர்ந்தது. நேபாளத்தில் 800 மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளனர். சமீபத்திய தகவலின்படி நேபாளம் மற்றும் திபெத்தில் மொத்தமாக 1300 மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகள் அழிந்தும் சாலைகள் நீரில் மூழ்கியும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டும் உள்ள நிலையில் உயிர் பிழைத்தவர்களை மீட்புப் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். உயிரிழப்பு எண்ணிக்கையும் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது.
2: தமிழக செய்திகள்.
1: நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை விரைந்து மீட்கும் வகையில் புதுடெல்லி தமிழக இல்ல உள்ளுறை ஆணையர் தலைமையிலான குழுவை நேபாளத்துக்கு அனுப்ப முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் இன்று நேபாள நாட்டின் ரிசுவா மாவட்டத்தில் உள்ள போடி கோசி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்நாட்டுக்கு சுற்றுலா சென்று அங்கு சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நேபாளத்துக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 103 பேர் கைலாஷ் யாத்திரைக்காக 2 குழுக்களாக சென்றுள்ளனர். அதில் முதல் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 54 பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 நபர்களும் என மொத்தமாக 57 பேரும், இரண்டாவது குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 49 பேரும் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட பலர் காணாமல் போனதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் அங்கு சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி செய்யும் வகையிலும் தமிழகத்தில் உள்ள அவர்களது உறவினர்களை தொடர்பு கொள்ள ஏதுவாகவும் அவசர தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பீகாரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக கோசி திரிசூலி நதிகளில் வரலாறு காணாத வகையில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கங்கையின் கிளை ஆறுகளான கோசி, கண்டக் ஆறுகள் நேபாளத்திலும் பீகாரிலும் ஓடுகின்றன. இந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பீகாரிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: நேபாள மற்றும் திபெத் எல்லை பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் இலங்கை வெளிவிவகார மற்றும் வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சு அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அந்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது பயணம் மேற்கொண்டிருக்கும் ஏதேனும் இலங்கையர் குறித்த தகவல்கள் அல்லது உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்களை அமைச்சகம் அறிவித்துள்ளது. உரிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அமைச்சு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 5வதும் இறுதியுமான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வதும் இறுதியுமான நாளாட்டம் இன்று தொடர்கிறது. இதில் ஃபாலோ ஒன் முறையில் தமது 2வது இனிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 393 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சுனால் தினுஷ 103 ஓட்டங்களுடனும் லஹிரு குமார் 6 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இலங்கை அணி 180 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: Star of the month.
5: Star of the month. Hello everybody, this is DSP.

0: வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இன்று உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நிறைய இடங்கள்ல வந்து இன்றைக்கு தான் ஓண கொண்டாட்டம், ஏன் நாளைக்கு விடுமுறை அப்படிங்கறதுனால அப்படியே சேர்த்து நாம கொண்டாடிடலாமே அப்படின்னு எங்களுடைய பக்கத்து அலுவலகத்துல எல்லாம் வந்து இன்னைக்குதான் ஓணம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க நேற்றை கொண்டாடி முடிச்சிட்டோம். நீங்க எப்படி இன்னைக்கு தான் ஓணம் கொண்டாடுறீங்களா, இல்லைனா என்ன மாதிரி உங்களுடைய கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கா, அது பற்றி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். நம்ம மொழியில வந்து மருவி மருவி அப்படியே காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை மறுபடி கொண்டு வந்து ஒருக்கா ஞாபகப்படுத்திட்டு போறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை இன்றைய சமூக ஊடகங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கு. அது மறுக்கிறதுக்கு இல்லை இல்லையா, சமூக ஊடகங்களை அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துற நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிற நிறைய பேர் ரசிகர்கள் வந்து இருக்கத்தான் செய்யறாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்றைக்கு நாம மறந்து போன அல்லது ஓ இப்படி இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ அம்மா அப்பாவை வந்து தாய் தந்தை அப்படின்னு நாம அழைப்போம் தமிழ. இந்த தந்தை என்ற சொல் பழங்காலம் தொட்டு நம்ம இலக்கியங்கள்லயே வந்து பல இடங்கள்ல வந்து இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. வழக்கத்துல இருந்த ஒரு சொல்லா இருக்கு, இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனால் இந்த தாய் தந்தை இந்த சொற்களுக்கான பொருள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா பொருளும் சொல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆழமான பொருள் இருக்கும் அப்படிங்கிறது தான் தொல்காப்பியரனுடைய அந்த கருத்து. ஆமா, தமிழ்ல எல்லா சொற்களுக்கும் ஒரு பொருள் இருக்கு. தாய் தந்தை இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை என்ன, அந்த சொற்களின் பொருள் என்ன, இதுக்காக இந்த சொல் வந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி மாறி இது இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். சரியா, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. முதல் பாடலா கண்டுகொண்டியின் கண்டுகொண்டியின் படத்திலிருந்து கண்ணாம்பூச்சி ஏனடா வருது. அதுக்கப்புறமா திருமலை படத்திலிருந்து அழகூரில் பூத்தவழி பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

குழந்தை தாய் இந்த ரெண்டு சொற்களுக்கும் என்ன பொருள் யோசிச்சீங்களா? என்ன பொருளா இருக்கும்னு உங்களால ஊகிக்க முடிஞ்சதா? தந்தை இந்த சொல்லினுடைய வேர் சொல்லா என்ன இருக்குன்னா தா அப்படிங்கிற சொல். தான்னா என்ன? ஒருத்தட்ட போயிட்டு வந்து அதை குடு அப்படின்னு கேட்கறத பதில அதை தா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமா, தா என்பது உன்னை வந்து குடுக்கிறது, உன்னை பெற்றுக்கொள்ளுதல் அந்த மாதிரியான ஒரு பொருள்ல வரும். வழங்குதல் அல்லது கொடுத்தல் அல்லது தருதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொடுக்கிறது. மரத்துக்கு கூட தரு என்ற ஒரு பெயர் இருக்கு, அது நிறைய விஷயங்களை கொடுக்கறதுனால. அப்படித்தான் தா என்ற சொல் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய மிக பழமையான ஒரு தமிழ் சொல்லா இருக்கு. தையில இருந்து அது தாவானது. இந்த தை தா இது எல்லாமே வந்து தந்தைக்கான முறை சொற்களாகத்தான் பார்க்கப்படுது. அதனாலதான் அப்பாவினுடைய அப்பாவை வந்து நம்ம தா தா அப்படின்னு அழைக்கிறோம். சரியா? அடுத்து தா ஐ. தா ஐ தான் தாய். அம்மாவை குறிக்கக்கூடிய பழங்கால தமிழ் சொல் தான் இந்த தாய். தாயில் இருந்துதான் ஞாய் ஆய் யாய் இந்த சொற்கள் எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஞாயும் ஞாயும் யாராகியரும் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி. எனவே தாய் தந்தை இந்த ரெண்டு சொற்களுமே வழங்குதல் கொடுத்தல் என்ற பொருள்ல அமைந்த தமிழ் சொற்களா இருக்கு. பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் தேடி கொடுக்கக்கூடியவங்க, உணவா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், அரவணைப்பா இருக்கட்டும், வேறு என்னென்ன விஷயங்களை தாய் தந்தை நமக்கு கொடுக்கறாங்க. எனவேதான் தாய் தந்தை என்ற ரெண்டு சொற்களும் கொடுத்தல் வழங்குதல் என்ற ஒரு பொருள்ல வந்து வந்திருக்கு. சரியா? தாய் தந்தைக்கு என்ன பொருள்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஆழியிலே மூத்தெடுத்த அழகி அப்படிங்கிற பாட்டு வருது தாம் தூம் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல ஒரு புது பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த பூ இருக்கு இல்லையா, பூ வந்து அதனுடைய ஏழு நிலைகள் இருக்குன்னு வந்து தமிழர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு பூ வந்து மலரக்கூடிய தோன்றக்கூடிய அந்த ஒரு நிலை, அது அரும்பா இருக்கும், அதுக்கப்புறம் அது மொட்டா மாறும், அதுக்கப்புறமும் முகையா இருக்கும். மொட்டுக்கு முகைக்கும் என்ன வித்தியாசம், அதாவது சின்ன ஒரு மொக்கு விடுற நிலை தான் மொட்டு, அது மொட்டா இருக்கும். அதுக்கப்புறமா அது முகை அப்படின்னு சொல்றது அப்படியே லைட்டா விரிஞ்சிருக்கும் இல்லையா, முழுசா விரியாம லைட்டா ஒரு விரிஞ்சிருக்கும், அது வந்து முகை, அது முகிக்கும் நிலை. அதுக்கப்புறம் மலர் அப்படிங்கிறது, பூவே வந்து நல்லா விரிஞ்சு மலர்ந்த அதுக்கப்புறமா தான் அது மலர்னு சொல்லப்படுது. அப்புறம் அலர் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு, அது என்ன, அந்த மலர்ந்த இதழ்கள் எல்லாம் இன்னும் நல்லா விரிஞ்சு இருக்கும் இல்லையா, அது வந்து அலர் அப்படின்னு சொல்லப்படுது. வி அதுக்கடுத்த நிலை, வி அப்படின்னு சொல்லப்படுது, அது என்னன்னா பூ வந்து வாட தொடங்கி அப்படி இதழ்கள் வந்து ஒவ்வொன்றா விழக்கூடிய ஒரு நிலை, அதுதான் வி அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி நிலை என்ன தெரியுமா, செம்மல். இதை வந்து பூ முழுமையாக வாடி அப்படியே உதிர்ந்து போகிற நிலை, அதை வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது என்ன, பூ வந்து வாட தொடங்கி அந்த இதழ்கள் எல்லாமே வந்து உதிரக்கூடிய ஒரு நிலை. இந்த வி என்ற சொல் தமிழில் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், விழுதல் அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாத்துக்கும் ஆணி வேறா இந்த வி என்ற சொல் தான் இருக்கு. இது ஒரு வேர் சொல்லாக நாம் எடுத்துக்கலாம். எனவே இந்த விழுறது வீழ்ச்சி அப்படின்னாலே அதுதானே, நாம் விழுறது அந்த விழுதல் வீழ்ச்சி இது எல்லாமே இந்த வி என்ற சொல்லில் இருந்து வந்தது தான். அதனால தான் பூவின் அந்த வாடி தொடங்குகிற இதழ்கள் வந்து வாட தொடங்கி அப்படியே விழற நிலையை வந்து வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த வி தான் மற்ற இடங்கள்லையும் விழுறது இந்த ஒரு வினை சொல்லுக்கும் பயன்படுத்தப்படுது, நீர் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். எனவே வீழ்ச்சி இது எல்லாத்துக்கும் அந்த விங்கிறது தான் ஆரம்ப புள்ளியா இருக்கு, ஒரு வேர் சொல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து பைரவா படத்துல இருந்து நிலாயோ பாட்டு வருது, கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல காதல் கடிதம் திட்டவை பாட்டு வருது, ஜோடி படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க.

பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jaffa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
3: there is no place like home. There's no home like that.
0: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: தந்தை, அதுக்கப்புறமா வி, இந்த சொற்களுக்கான, இந்த வேர் சொற்களுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மனசு தொட்டமட்டில பாட்டு கொடுக்கலாமா? அழைப்படுங்க 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு. அப்புறமா நிகழ்ச்சியில வேறு என்ன விஷயங்கள் பற்றி நான் பேசணும், அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அதை வந்து தீர்த்து வைங்க அப்படிங்கிற ஏதாவது கோரிக்கைகள் இருந்தா கூட அதை நீங்க வந்து எனக்கு சொல்லலாம். சரியா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அஜ்மான்ல இருந்து கஜேந்திரன்.
0: கஜேந்திரன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: இனிமேதான் சாப்பாட்டுக்கு தான்
0: போயிட்டு இருக்கோம். சரி சரி சரி சரி, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: அபுதாபில இருந்து வந்துட்டு இருக்கோம், உங்களுடைய ப்ரோக்ராம் கேட்கும் போது ஒரு அதுதான் எங்களுக்கு உதவியா, அதுதான் உங்க ப்ரோக்ராம் தான்.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து தொடர்ந்து கேளுங்க. சரியா?
1: ஆமா ஆமா, அவங்க எஃப்எம் கூட எங்களுக்கு பயணம் பண்ணும் போது எங்களுக்கு அந்த இந்த டிராபிக் வந்து ஒரு கஷ்டம் இல்லாம அமையுது.
0: அடடா அடடா, அதுக்காகத்தான் அதுக்காகத்தான் இந்த எல்லா முயற்சியும் அதுக்காகத்தான். நன்றி நன்றி.
1: எங்க கூட இருக்கிறீங்க எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கு. எங்க ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செயலா இருக்கு.
0: அடடா அடடா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. சொல்லுங்க
1: என்ன? நாங்க எதிர்பார்க்கிற பாட்டுலாம் நாங்க கேட்காமலேயே எங்க சிந்தனை எப்படி உங்களுக்கு தோணுன்னு எங்களுக்கு தெரியல. கிடைக்குது.
0: அப்படியா அப்படியா,
1: தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க.
0: ஆமா,
1: அதுல இந்த தந்தைக்கு வந்து தந்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது தந்ததுதான்
0: அதனாலதான் அதனாலதான் அதனாலதான்
1: அம்மாவுக்கு ஒரு அற்புதமான தமிழோடு சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அம்மாவுக்கு
0: சொல்லுங்க.
1: அதாவது ஆ வந்து உயிரை எழுத்து அம்மாவை குறிக்கும், இம் மெய் எழுத்து அம்மாவை குறிக்கும், இம் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மா பிறந்த பிள்ளைய குறிக்கும்.
0: அது சரி, அது சரி, சரிங்க சரிங்க.
1: இம்மும் அதாவது மெய்யும் உயிரும் சேர்ந்ததுனால, மெய்யோடு
0: சொல்லுங்க.
1: அதனால அந்த ஒரு அற்புதமான இந்த தமிழ் வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையோடும் அப்படியே பின்னி பிளைந்து விளையாடும் அப்படியே.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா,
0: அதுதான் அதுதான் இந்த மொழியோட சிறப்பே அதுதான்.
1: ஆமா ஆமா ஆமா, இந்த அற்புதமான இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய குரல், அந்த குரல்ல இருக்கிற அது ஒரு வகையான சக்தி, ஒரு பவர் இருக்கு உங்களுடைய ப்ரோக்ராம். அருமை.
0: நன்றி நன்றி கஜேந்திரன் ஐயா.
1: சரி, நேரத்தை கெடுக்க விரும்பல.
0: இல்ல இல்ல இல்ல, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து
0: அந்த பாட்டு தானியா? நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருது. நாளைக்கு விடுமுறை இல்லையா? எல்லாரும் தயாராயிட்டீங்களா? என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இல்லைன்னா நிறைய பேருக்கு வேலையா இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் நேரம் ஒதுக்கி உங்களுக்கான ஒரு நேரத்தை எப்பவுமே எடுத்துக்கொடுங்க. குடும்பத்தோட ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா, பக்கத்தில் உங்க குடும்பம் இல்லை அப்படின்னா, அவங்களோட பேசுறதுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படியோ ஒரு நேரத்தை வந்து கண்டிப்பா ஒதுக்கிக்கோங்க. சரியா? நாம மறுபடி மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். அதுவரை விடைபெற்றுச் செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமது தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் மனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதற்காக தனது வெற்றி செல்லாது என்று ஆகாது எனவும் அவர் மனுவில் கூறியுள்ளார். பேரவையில் ஆதவ் அர்ஜுனா பேச வாய்ப்பு தரக்கூடாது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை என்பது சட்டப்பேரவையாக நடக்க வேண்டுமே தவிர சண்டை மன்ற

0: நடக்கூடாது. இதனால் தமிழகத்துக்கு என்ன பயன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக கூறினார். சட்டப்பேரவையில் பிரேமலதா இன்று பேசுகையில், மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லாம் நடக்கின்றது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டையும் தான் சொல்கின்றேன். இருவரும் மாறி மாறி குறை சொல்வதால் சட்டப்பேரவை மாலை 6 மணி வரை செல்கின்றது. இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒலிம்பிக்கின் பாதி விளையாட்டுகளில் நாம் பங்கேற்பதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கவலை வெளியிட்டுள்ளார். ஒலிம்பிக்கில் இடம்பெறும் விளையாட்டுகளில் பாதியில் கூட நாம் பங்கேற்பதில்லை. கடந்த காலங்களில் பங்கேற்காத ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்பதன் மூலம் மட்டுமே ஒலிம்பிக்கில் இந்தியாவின் செயல்பாடு மேம்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டு தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், August 29 தேசிய விளையாட்டு தினம் வரவுள்ளது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கும் விளையாட்டுத் துறையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் விளையாட்டு தினத்துக்கான வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: அரசாங்கத்தின் பொய்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டுக்கு விளக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் அடுத்தடுத்து இரு சந்தர்ப்பங்களிலும் ஏமாற்றப்பட்டதாகவும், 2019 ஏமாந்து நாடு வங்குரோத்தானதாகவும், 2024 ஏமாற்றப்பட்டதால் முழு சமூகமும் முற்றாக முடங்கியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நபிகள் நாயகம் சல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை டாப் சுங்க கட்டணங்களும் பொது வாகன நிறுத்த கட்டணங்களும் இலவசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினத்தில் இக்கட்டணங்கள் அறவிடப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வழக்கமான கட்டணங்கள் மீண்டும் அமலுக்கு வரும். மேலும் பல மாடி பொது தரிப்பிட கட்டணங்களுக்கான கட்டணமும் வழக்கம் போல தொடரும் என்று அபுதாபி போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: நேரடி செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட உலகின் முதல் நோயாளியின் கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த 48 வயதான ராய்ஸ் ஹைபர்டி என்பவர் அறுவை சிகிச்சையின் போது நேரடியாக செயற்கை நுண்ணறிவு உதவி பயன்படுத்தப்பட்ட உலகின் முதல் நோயாளியாக பதிவாகினார். அவருடைய பிட்யூட்டரி சுரப்பியில் இருந்து சுமார் 11 மில்லிமீட்டர் புற்றுநோய் அல்லாத கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட் வீரர் ஆசிப் கானுக்கு 15 மாதங்கள் தடை விதித்து ICC உத்தரவிட்டது. 2025 செப்டம்பர் 8 அன்று நடைபெற்ற போட்டிக்கு வெளியேயான ஊக்கமருந்து பரிசோதனையில் தடை செய்யப்பட்ட மெஸ்டரோலோனின் ஒரு வளர்ச்சி சதை மாற்றப்பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. ஆசிப் கான் ICCயின் போதைப் பொருளுக்கு எதிரான சட்டத்தை மீறியதை ஒப்புக்கொண்டு உலக ஊக்கமருந்து தடுப்பு முகமை மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வழங்கிய மாத தகுதி இழப்பு காலத்தையும் ஏற்றுக்கொண்டார். 2025 செப்டம்பர் 8 முதல் December 29 வரை அவர் பெற்ற தனிப்பட்ட போட்டி முடிவுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அலைன் கசியூனா உள்ளிட்ட பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவுகின்றது. அபுதாபி ராசல்கைமாவில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. லீவா பகுதியில் இன்று 49 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜா மற்றும் துபாயில் முறையே 44 மற்றும் 43 டிகிரி செல்சியஸிலும், உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைனாவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
3: ராக்
1: வித் ராஜா.
2: ஸ்டே டியூன்ட்.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற special event ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
8: One hour of non-stop Raja Hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: ராக் வித் ராஜா.

0: Yes sir.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. 89.4.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Here we go.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: வரலாற்றை திரித்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் மாண்பை கொச்சைப்படுத்துவதா என அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மதுரையைச் சேர்ந்த அன்னை சின்னப்பிள்ளை களஞ்சியம் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். இவரது உன்னத பணியை பாராட்டி அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் கடந்த 2001 டெல்லியில் நடைபெற்ற ஸ்திரீ சக்தி விருது வழங்கும் மேடையில் அன்னை சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கி கௌரவித்தார். இது இந்தியாவை வியந்த ஒரு பண்பாட்டு தருணம் என்று அவர் கூறியுள்ளார். வரலாற்றை திரிவுபடுத்தி அமைச்சர் கீர்த்தனா மற்றும் ஒரு கற்பனை கதையை கூறியுள்ளார் என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை அவசர ஆலோசனையை நடத்தினார். வெளியுறவு அமைச்சக குழு மற்றும் காத்மண்டு பீஜிங்கில் உள்ள இந்திய தூதர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாக அவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இந்தியர்களின் நிலை மற்றும் நல்வாழ்வு குறித்து அறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்பாக நேபாள அரசு தரப்புடன் நாங்கள் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருகின்றோம் என்று வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நேபாளத்தில் அவசர மீட்பு பணிகளில் இலங்கையும் இணைய தயார் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கரமான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகளை அறிந்து தாம் ஆழ்ந்த வேதனை அடைவதாக இலங்கை ஜனாதிபதி

0: குமாரதி சாநாயக்க தெரிவித்தார். மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் நேபாளத்துக்கு உதவ இலங்கை தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெறும் 10 மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு மோசமான புயலில் இருந்து இன்னும் மீண்டு வரும் ஒரு நாடு என்ற வகையில் நேபாள மக்களின் துயரத்தில் இலங்கையும் பங்கு கொள்வதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் மற்றும் நேபாள மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதில் அனைத்து இலங்கை மக்களும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அமெரிக்க விசா நேர்காணல் நியமனங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அமீரகத்தில் எதிர்வரும் 2027 ஆகஸ்ட் மாதத்திலேயே அடுத்த நேர்காணல் நியமன தேதிகள் உள்ளதாக பயண நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய வெற்றிடங்கள் வெளியிடப்பட்டாலோ அல்லது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நேர்காணலுக்கான நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டாலோ இந்த திகதிகளில் மாற்றம் ஏற்படும் என்று கூறுகின்றனர். எனவே தற்போது விண்ணப்பிக்கும் அனைவரும் 2027 ஆகஸ்ட் மாதம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என கருத வேண்டாம் என பயண நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300 கடந்தது. மேலும் ஒரு வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் நேற்று ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 300 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 900 மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளனர். காணாமற் போனவர்களை தேடி மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே வெள்ளத்தால் ஆறுகளில் குப்பைகள் மற்றும் இடிபாடுகள் தேங்கியுள்ளதால் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் முடிந்தது. இப்போட்டியில் இலங்கை அணி ஃபாலோ ஒன் முறையில் தமது 2வது இன்னிங்ஸில் இன்று துடுப்பெடுத்தாடி வந்ததுடன் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனால் போட்டி சமநிலையில் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டது. போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களை குவித்தது. இலங்கை அணி 290 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழக்க ஃபாலோ ஆன் முறையில் துடுப்பெடுத்தாட பணிக்கப்பட்டது. இமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music. Star of the month.
3: Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: the month. Star of the month.
1: Hello everybody, this is DSP.
2: ஆஃபீஸில் வீக்கெண்ட் அதுவுமா வீக்கெண்ட் அதுவுமா வேலை செய்யலாமா, இல்லை இப்படியே கிளம்பிடலாமா, இல்லை ஒரு மணி நேரம் பெஞ்சு தேய்ச்சிட்டு வேலை செஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அப்புறமா போகலாமான்னு யோசிக்கிறவங்களே, உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்காக அடுத்தவங்களை போட்டு கொடுக்குறவங்களே, யார் வம்பு தும்புக்கும் போகாமல் ஒரு மூலையில் உட்காந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறவங்களே, அத்தனை பேருக்கும் வணக்கம்.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: Good evening, my dear beautiful people. Welcome back to The Evening Karak. அலியா, என் பேரு ஆர்ஜே பிராவோன். இது 89.4 தமிழ் எஃப்எம் ஆனு. நம்மளோட ஷோவிலே முதல் பாட்டு இதுவானு. இந்த பாட்டுல நான் கேட்டதே இல்லையடா. ஓ, அதுவா? நம்மளோட ஷோல ரெண்டாவது பாட்டு

ஆக்சுவலாக நான் வந்து இப்போ எல்லா பாட்டும் ஃபுல்லாக போட்டுருவோம் புள்ளிய, எனக்கு இந்த பாட்டு வேறு ரொம்ப பிடிக்கும். முதல் பாட்டு இந்த பாட்டு தலை பாட்டு எப்படி ஒரு லிரிக் இப்போ இறங்கு பாருங்க அப்படியே நடு மண்டையில்

0: என்னைக்கும் விடாம கூடவே சேர்ந்து சில நேரம் இந்த மாதிரி ஹை ஆக்டேன் பாட்டெலாம் கேட்கும் போது இல்லை படார்னு நிறுத்திட்டா ஏ ஏ என்ன இது வீட்டில் ஃபேன் ஓடிட்டே இருக்கும் பட்டன் கரண்ட் போச்சுன்னா இப்படி சைலண்ட் ஆகும் வீடு அந்த மாதிரி இருக்கும் நமக்கு இப்படி எனவேஸ் பாட்டு ரெண்டு வந்துட்டு இருக்கு மூணாவதாகவும் ஒரு பாட்டு நாங்கள் வச்சுருக்கோம் என்ன பாட்டு ஏண்டா ஏண்டா டே நல்லா ரெண்டு பாட்டு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது மூணாவது பாட்டு ஏண்டா அழ வைக்கிறீங்க வேணாண்டா பிரேக்கப் போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்டா போடு போடு செமையா இருக்குங்க இந்த பாட்டு கரிசல் காட்டு காதல் காட்சி எதுக்கு நெஞ்ச வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள செம்மையாக இருக்குங்க இந்த பாட்டு மூணாவது பாட்டு நீங்கள் வந்து மூணாவது பாட்டு வரைக்கும் கேளுங்கள் மூணாவது பாட்டு வேடிப்புள்ள வாடி நடுவிலிருந்து கேளுங்களேன் அப்படியே வந்து ஒரு வேளை வந்து காதல் தோல்விலாம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆயிருக்கும் கேட்டுலாம் இருப்பீங்க எனக்கு தெரியும் டே தம்பி உனக்கு ரொம்ப வலிக்குண்டா அந்த பாட்டெலாம் தங்கச்சி அப்படியே உன் கத்தி எடுத்து நெஞ்சில் அப்படியே உன் நெஞ்சு அப்படி பொழந்து அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு நம்ம காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல் வழி உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிட்டும் போர் உளி அப்படிலாம் போகும் இந்த பாட்டு ஹிப்ஹாப் தமிழா வந்து பல வருஷத்துக்கு இந்த பாட்டு கேட்ட அழுங்கடானா அன்றைக்கே போட்ட பாட்டு தான் இது எனிவேஸ் எனிவேஸ் வித் திஸ் நோட் லெட்ஸ் பிகின் தி ஷோ வித் UAE அப்டேட் அப்படியா 550 நேற்று வந்து இவ்வளோ 556 என்னமோ இருந்தது 554 25 இருக்குது 24 கேரட் தங்கம் 22 கேரட் வந்து 513 ஸோ இது கோல்டு ரேட்டும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஏறி இறங்குற வண்ணம் இருக்கும் ஏறுறது ஜாஸ்தியாக அதிகமாக ஏறுமா இறங்குறது பைசா கணக்கில் இறங்குமா என்ன கதையாக இருக்குது
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள் தி பிரிட்ஜ் டு யுவர் ஹோம் கால் ஆர் வாட்ஸ்அப் 800916 ஆர் விசிட் abccargo.ae
0: ஐயா மூணு பாட்டு வருது நல்லா நறுக்குன்னு இருக்கும் அதாவது என்ன சொல்றது சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துற மாதிரி சும்மா சுருக்குன்னு இருக்கும் எல்லா பாட்டும் சந்தோஷமா கேட்டுனவங்க திருப்பி வந்து அடுத்த வேலை என்ன அடுத்த விஷயம் என்ன இந்த 4 மணி நேரத்துக்கு தொடர்ந்து என்ன பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணலாம் ஓகே நான் தான் ஆர்ஜி பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் என்ன வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா என்ன அங்கிள்
1: பேக் டு பேக்கு

0: 89.4. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா?
3: அற்புதமான
4: நகைகளோட கொண்டாடுங்க.
2: Group of companies.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

வெல்கம் பேக். நான் ப்ராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். எத்தனை பேர் வந்து டாக்ஸிக் படம் பார்த்தீங்க? எனக்கு தெரியல. படம் வந்து மார்ச்சே ரிலீஸ் ஆக வேண்டியிருந்துச்சு, ஆனால் அந்த படம் அப்படியே தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி போய் அப்படியே ஆகஸ்ட் கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படம் எப்படி என்று நான் சொல்ல விரும்பவில்லை. படத்தை நான் இன்னும் பார்க்கல. படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு ரிவ்யூலாம் வர போட்டுருந்தாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் இட். சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், சூப்பராக இருக்கு ப்ரோ, என்ன எதுக்கு இந்த படத்தை பற்றி அப்படி இல்லை இப்படி இல்லைன்றாங்க, படம் நல்லா இருக்குன்னாங்க. இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னாங்க. ஸோ மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்னு கேள்விப்பட்டேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்ததோ அதே மாதிரி விஷயங்களை இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணால் நம்ம பார்க்கறது இல்லை கரெக்டாக, அதை கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்தா பார்த்துடுறோம். இப்போ வந்து KGF எப்போ ரிலீஸ் ஆச்சு, ஐ திங்க் 2018-2019 டைம், அதாவது ப்ரீ கோவிட் கரெக்டாக அந்த டைமில் மாஸ் மசாலா, அதுக்கப்புறம் பஞ்ச் டைலாக், இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஆனால் அதே இப்போ பண்ணால் ரசிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு படம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி நிறைய படங்கள் வந்துடுது. ஒரு பாயிண்ட்டில் நமக்கு வந்து திகட்டிடுது. அதே டைப்பில் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹீரோயிசம் மாஸுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஹிட் ஆகிடுச்சுன்னா அதை பல லாங்குவேஜில் காப்பி அடித்தோ இல்லாட்டி இன்ஸ்பயர் ஆகி வேறு வேறு மாதிரி பண்ணியோ திகட்ட வச்சிடுறாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்போ என்ன ஹீரோ இப்படி நடந்து வருவாரா, ஸ்லோ மோஷனில் பின்னாடி டைலாக் வருமா, ஆப்போசிட்டில் வில்லன் வந்து பயத்தோடு உட்காந்துருப்பானா, இப்போ கரெக்டாக ஒரு பஞ்ச் அடிப்பா இருப்பார், பஞ்ச் அடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் பல விஷயங்களை பார்த்து பார்த்து நமக்கு போர் அடிச்சிருது. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் ரிப்பீட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய படம் எப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர் அட்லீஸ்ட் கடந்த ஒரு 3-4 வருஷமாக எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருந்ததோ அதே ஃபார்மேட்டில் வரதுனாலேயே நிறைய படங்கள் ஓட மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக இது வந்து என்னோட கேல்குலேஷன் சரியா, எனக்கு விஸ்வநாதன் சன்ஸ் படம் பிடிச்சிருந்தது ஓகே. ஆனால் அதில் ஒரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த படத்தில் நிறைய சீன்ஸில் வந்து ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை என்னால் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கு மியூசிக் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த டிசி, அதுக்கு முன்னாடி வந்த கருப்பு, அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில படங்கள்லாம் வந்து எப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தெறிக்க விட்டுறாங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், அது லவ்வாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு மாஸ் ஒரு சீன், ஒரு ஹீரோ நடந்து வர ஒரு சீனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அங்கே பிஜிஎம் வந்து தனியாக பேசப்படுது. அந்த அந்த அந்த சீனோட இமோஷனை பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு 80% மேலே தூக்கிட்டு வந்துடுது. இப்போ இந்த படத்தில் வந்து எனக்கு பிஜிஎம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இதில் விஸ்வநாதன் சன்ஸில் அதனால் நிறைய சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பட்டாம்பூச்சின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு மட்டும்தான் ஹிட்டு, அதுக்கப்புறம் வேறு எந்த பாட்டுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஸ்பாட்டிஃபைல கேட்பேன். ஆனால் ஸோ இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துட்டாலே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அப்பார்ட் ஃப்ரம் கதை திரைக்கதை டிரெக்ஷன் மியூசிக் கடைசியாக வரேன், கதை திரைக்கதை ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய பங்களிப்பு படத்தை எப்படி ப்ரமோ இதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா படம் அடுத்தடுத்த வாரம் வந்து தியேட்டரில் தாக்கு பிடிக்கிறதுக்கு மியூசிக் ஒரு பெரிய காரணம். ஏன்னா இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இப்போது ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுடைய ஹுக்லைனுக்கு நம்ம வந்து இந்த ஹுக்லைனில் இது நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபெமிலியரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகிருக்கும் போது ஸ்பைடர்மேனுக்காக பசங்க நம்ம கருப்பு படத்தோட பீஜம்லாம் எடுத்து பசங்க அந்த படத்துக்கெலாம் வந்து எடிட்லாம் பண்ணி போட்டாங்க. ஸோ ஒரு மாஸ் சீனாக எப்படி எலிவேட் பண்ணுங்கிறது சாதாரண ஆளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதை வந்து தியேட்டரில் ஒரு பெரிய ஹீரோவோட படத்தில் ஃபெயில் ஆகும்போது தட் ஆல்சோ டர்ன்ஸ் அஸ் டவுன். எனக்கு இது வந்து இது என்னோடய கேல்குலேஷன். பெட்டியெல்லாம் கூட வந்து பெட்டி வந்து பெட்டின்னு ஒரு படம் ஞாபகம், ராம்சரண் தேஜா, ஜான்வி கபூர், ரஹ்மான் தான் மியூசிக்கு. அதில் வந்து சிக்கிரி சிக்கிரின்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு தவிர எனக்கு அந்த படத்தில் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஐ டோன்ட் நோ. பட் அட் த சேம் டைம் கொஞ்ச நாள் இப்போ அதே டைமில் வந்து மே வாபஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிருந்தது, இந்தியா சொல்லியிருக்கார்ல அந்த ராக் ஸ்டார் படம்லாம் எடுத்தார் அவர். ஸோ நீங்கள் அந்த படம் பாருங்கள், அதில் வந்து ரேமான் வேறு லெவல் பண்ணியிருப்பார். அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வந்து ஹிந்தி புரியும், அவர் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஒரு லவ் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வாட்ச் மே வாபஸ் ஆவுங்கா. நான் திருப்பி வரேன். அதானே அதானே ஆக்சுவலி எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல. பாட்டு கேளுங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் ப்ராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: We'll be back after a short commercial break.
3: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிட்டட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: 윤정씨.
1: டிராபிக் அப்டேட் சொல்லுவோமா? ஆக்சுவலா நேத்திக்கா முந்தா நேத்திக்கா இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஏன்னு எனக்கு தெரியல. அதே ரூட்ல தான் வரேன். என்னது, நான் எப்போ ரேடியோவில் பேசுகிறேன், எப்போ நார்மலாக பேசுகிறேன்ற வித்தியாசமே தெரியறதில்ல உனக்கு?
2: இல்லை,
1: சொல்லு சொல்லு, என்ன வேணும், என்ன கேட்டா?
2: இல்லை, என்ன அது செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னேன்.
1: எனக்கும் தெரியல, செவ்வாய்க்கிழமை மட்டும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. நிஜமாகவே நான் ஆன்லைனில் பேசுறேன்னு தெரியல உனக்கு.
2: ஓகே,
1: திங்கள் முதல் வெள்ளி வரை நமக்கு ஆபீஸ் இருக்கா, எல்லாரும் ஆபீஸ்க்கு ஒரே ரூட்ல தான் வருவாங்க போவாங்க, வாஸ்தவம் தானே. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கேனா, நான் வந்து இந்த 3 வருஷத்துலயும் பார்த்தது எவ்ரி செவ்வாய்க்கிழமை மட்டும் கூட்டமா இருக்கும். ஏன்னு எனக்கு தெரியல. அதே ரூட் நான் வந்து எப்படி வருவேன், அல்கேல் ரோட்ல போவேன் வீட்டுக்கு.
2: அல்கேல் ரோட்ல வந்து சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துட்டு மண்டே வரதுனால அன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். அப்ப நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து ஆபீஸ்ல இருந்து போவாங்க. பட் செவ்வா அப்படி இருக்காது அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன். ஆமா, அப்படி அதனாலதான் நீ எந்த லாஜிக்குமே கொண்டு வர முடியாது. இது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. சில நேரம் செவ்வாய் புதன், சில நேரம் செவ்வாய் மட்டும். ஆனா அந்த செவ்வாய்க்கிழமை மார்க் மிஸ் ஆனது இல்ல எப்பவுமே. அது எப்படி இருக்கும்னா, டிராஃபிக்னா இந்த பம்பர் டு பம்பர் அப்படி கிடையாது. ஜென்ரலாக நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்கோம்னா அன்னைக்கு மட்டும் 70ல் போகிற மாதிரி இருக்கும். புரியுதா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இது எப்படி என்ன கணக்குனே எனக்கு புரியல. அதனால் இது வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். தெரிலனா பாட்டு கேளுங்க, சந்தோஷமா. ஓகே,
3: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
7: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
6: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
7: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
8: வணக்கம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? ஃபோன் அடிச்சு இந்த பாட்டு வேணும், இந்த படத்துல இருந்து ஏன்னா நான் இப்படி ஃபீல் பண்றேங்கிறத ஓப்பனா சொல்லுங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
8: யார் பேசுறீங்க?
9: குமார் பேசுறேன்.
8: குமார், பரவாயில்ல, எல்லாரும் துபாயில வேலை செஞ்சுட்டு ஷார்ஜா போறதுக்கு முட்டி மோதிட்டு இருப்பாங்க. நீங்க ஷார்ஜாலே இருக்கீங்க, பிரச்சனை இல்ல.
9: நானும் துபாயில இருந்து ஷார்ஜா தான் போயிட்டு.
8: எக்ஸ்பெக்டட். நீ ஏன்னா துபாயில ஆக்சுவலி துபாயில ஒர்க் பண்ணிட்டு ஷார்ஜால தங்கியிருக்கீங்க, அந்த மாதிரியா? ஓகே. இந்நேரம் டிராஃபிக் வந்து பீக் அடிக்க ஆரம்பிச்சிருக்குண்ணா.
9: ரெண்டு மணி நேரம் காட்டுது.
8: ரெண்டு மணி நேரமா? எங்க இருக்கீ ஆக்சுவலி இப்ப? எங்க இருக்கீங்க? உங்க வீடு எங்க இருக்கு?
9: இன்னையா
8: பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு வீடு. எங்கயோ தூரம் ரோலா. ஏங்க ரோலா? ரோலா வந்து ஜென்ரலா என்ன சொல்றது, பார்க்கிங்கே கிடைக்காது. கஷ்மியா? சரி, ஓகே. என்ன பாட்டு வேணும்? ரெண்டு மணி நேரம் இருக்கு, ஒரு பாட்டு தான் போட முடியும். ஐ கேன் கவர் 5 மினிட்ஸ் ஃப்ரம் யுவர் 2 ஹவர்ஸ். என்னது?
9: தரமணி படத்துல இருந்து கோப்பை கண்ணாடி அந்த பாட்டு.
8: தரமணில இருந்து உன் கோப்பை கண்ணாடியா? ஒரு கோப்பையா? ஓகே ஓகே ஓகே, சரி, வருது. கேட்டு முடியா, ஜாலியா இருக்கும். ஓகே, இதே படத்துல உன்பதில் வேண்டின ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? அது வந்து சித்தார்த்த பாட்டு, அதுவும் சூப்பரா இருக்கும். அப்புறம் யாரோ உச்சிக்கிளை மேலே, அதுவும் நல்லா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த தரமணி படத்துல ஒரு நடிச்சிருக்காருல வசந்த், நம்ம ஃப்ரெண்டு, அவரு இப்ப சென்னை போயிருக்கிறப்ப கூட அவர் பார்த்துட்டு, வசந்த பவன், விபி வேர்ல்டு எல்லாம் அவரோட தான். எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரான்ச்சில் உட்காந்துருப்பாரு. போனால் அவர் கூட ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம். இப்போ போனபோது ஐ திங்க் ஹீ இஸ் கமிங் ஹியர் பை அக்டோபர் பேசிட்டு இருந்தார். டெனிவேஷ் தெரிஞ்சவங்க, அவங்க ஒரு படம் நடிச்சு அந்த பாட்டை நான் எடுத்து போடுறேன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, திஸ் இஸ் கால் சிங்க்ரானிசிட்டி. சிங்க்ரானிசிட்டிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் 5 மணிக்கு மேலே வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாட்டு கேளுங்க.
10: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற special event ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னதங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
11: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

தற்கொலை எண்ணம் உங்களுக்குள் தலை தூக்குமாயின் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது 104 என்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுவதுதான். மறுமுனையில் உங்கள் மீது

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: துபாயில் பகிரப்பட்ட குடியிருப்பு வசதிக்கான சட்டம் அமலுக்கு வந்தது. துபாயில் பகிரப்பட்ட குடியிருப்புகளை நிர்வகித்தல் மற்றும் குடியிருப்பை ஒழுங்குபடுத்தும் சட்டம் நேற்று முதல் ஆகஸ்ட் அமலுக்கு வந்துள்ளது. அதிக நெரிசல், சட்டவிரோத அறை பிரிப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகளை தடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். விதிமீறல்களுக்கு 500 dirhams முதல் 500,000 dirhams வரை அபராதம் விதிக்கப்படலாம். அதே குற்றம் 1 ஆண்டுக்குள் மீண்டும் நடந்தால் அபராதம் இரட்டிப்பாகி அதிகபட்சம் 1,000,000 dirhams வரை செல்லலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி இன்று தெஹ்ரானில் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்து முக்கியத்துவம் மிக்க ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக பேச்சு நடத்தினார். அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தம் மற்றும் ஈரான் மீதான கடல் முற்றுகையால் அந்நாட்டின் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சமாக உள்ளது. போருக்கு முன்பு இந்த நீரிணை வழியாக நாளொன்றுக்கு சுமார் 2 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் சென்ற நிலையில் தற்போது அது சுமார் 50 லட்சம் பீப்பாயாக குறைவடைந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக சென்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். மீட்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கமைய சிவரஞ்சனி முத்துநாதன், கற்பகம் ராஜமோகன், மாறன் கோவிந்தசாமி, சாந்தி மாறன், முத்துக்குமரீசன் ராமலிங்கம் ஆகியோர் மீட்கப்பட்டுள்ளனர். நவு கபீர்தாஸ், விஜய புவனேஸ்வரி விஸ்வநாதன், மைதிலி முத்துக்குமரீசன், தியாகராஜன் ரத்தினம், கிருபாகரி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். வள்ளிநாயகி சிவகுமார், சந்தியா ஜெயராமன், திருமாவளவன் கோவிந்தராசு, கனகசபை நடேசப்பிள்ளை, ராதை கனகசபை, ரத்தினகுமார், குஞ்சிதபாதம், பூங்குழல்

0: பழனி பொன்னம்பலம், பழனியப்பன் மெய்கரு பெருமாள், கலைமதி பழனியப்பன், ரகுநாதன், முனிராஜ், மணிமேகலை சுகுமார் ஆகியோர் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 288 இந்தியர்கள் காணாமற் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 270 கடந்துள்ள அதேவேளை ஆயிரக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களை தேடும் பணி நடந்து வருகின்றது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய அரசு சார்பில் நேபாளத்துக்கு தேவையான மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 288 இந்தியர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: அரசியலமைப்பின் 22வது திருத்தம் என பெயரிடப்பட்டுள்ள சட்டமூலத்தினால் நீதிமன்றத்தின் சுதந்திரம் மற்றும் மக்களின் உரிமைகள் நலன்கள் தொடர்பில் கடுமையான பிரச்சினைகள் எழுவதனால் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கொள்கை ரீதியான அடிப்படையில் அதற்கெதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறித்த திருத்தத்தின் அரசியலமைப்பு தன்மையை இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளதாகவும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இச்சட்டம் மூலம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் அத்திருத்தத்தை மூலம் பயனடையும் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தற்போதைய பிரதமர் நீதியரசரே இருப்பார் என்று சட்டத்திறனிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் அலைன் மற்றும் கசியூரா உள்ளிட்ட சில பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவுகிறது. லீவாவில் இன்று அதிகபட்சமாக 49 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 46 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் துபாயில் முறையே 44 மற்றும் 43 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜீராவில் இன்று 37 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். உள்ளுக்குள்ள வந்ததுமே இப்படி ஒரு பாட்டு, இது என்ன பாட்டுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. இது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபோன் அடிச்சு இது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ரெண்டாவது பாட்டு உங்களுக்கு நான் தரேன். ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணுவோமா? நான் வந்து கரெக்டாக 4 செகண்ட் இந்த பாட்டை வந்து பிளே பண்ணுவோம். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் பாட்டே வந்துடும். உங்களுக்கு 4 செகண்ட் ப்ளே பண்ணிட்டேன், 4 செகண்ட் தரேன். இது என்ன பாட்டுன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, செகண்ட் பாட்டு ஃப்ரீ, உங்களுக்கு ஃப்ரீ. என்ன பாட்டு?
1: மானாமதுரை குதிரை ஒன்று.
0: மானாமதுரை குதிரை ஒன்று அதுவா? அது வந்து இருங்க அம்சம். அதுவா தம்பி? அதுவா? கொஞ்சம் இங்கே போட்டு காட்டு. இங்கே இதுதான் மானாமதுரை, இது வேற. ஆமாம். ஸோ அதனால் அவருக்கு பாட்டு கிடையாது. You are wrong. ஹலோ வணக்கம், இது என்ன பாட்டு? ஐயோ, வரட்டு தளபதி ஃபேனாக இருப்பீங்க போலிய. என்ன, யார் நீங்க? பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்?
2: இல்ல, நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க, டிவில இருந்து ஒரு பாட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன், அது யாருமே கேட்கவே மாட்டீங்க, கேட்கவே மாட்டீங்கன்ட்டு. நானும் உங்கள்ட்ட சரி சொல்லும் போதுதான் பாப்பேன், நினைப்பேன். ஜீவன் எத்தனை வாட்டி சொல்லிட்டே இருக்காரு, பாட்டு யாருமே கேட்கவே மாட்டாங்க.
0: உங்களுக்கு இருக்கிற மனசு கூட யாருக்குமே இல்ல. ஆனா என்னன்னா,
2: ஆனா அது சொல்லுவேன் நான். அப்ப யாராச்சும் கால் பண்ணும் போது கூட, அது எதுக்கு உறுத்திட்டு நீங்க போடுற பாட்டு நீங்களே போட்டுருங்க அந்த பாட்டு.
0: என்ன ஹீரோ பிடிக்கும்? யார பிடிக்கும்? வங்கக்கடல் எல்லை, அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பாட்டு அப்படின்னா நிறைய பாட்டு இருக்கு. ஆனா யாராவது இந்த பாட்டை பீட் பண்ண முடியுமா? பிரிங் மீ எனிபடி இன் திஸ் என்டையர் யுஏஇ டு பீட் திஸ் சாங். என்ன பாட்டு இது? அதேதான் அதே மாதிரி இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு ரெகுலராக வந்து ஒரு ஒரு பேப்பர் போடுற ஒரு பையன், ஏதாவதுனா வச்சுக்கலாம், நீங்கள் ரெகுலராக பார்க்குற முகம், உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் ரெகுலராக பார்க்குற முகம், ஆனால் அவங்களுக்கு இன்னும் பேரே உங்களுக்கு அவர் பேரே உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி இருக்கிறவரோட பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களா? என்னையாச்சும் மெய்யழகன் படத்தில் அரவிந்த் சுவாமிக்கு வந்து, யார் இவன் இவ்வளோ பாசமாக இருக்காடு, என்னால் இவனை யாருன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு கடைசியில் மெய்யழகன் கண்டுபிடிப்பார்ல. அந்த மாதிரி நம்மளோட சுற்றி நிறைய மெய்யழகன் சார் தேர். ஓகே, என் ஃபார் எக்ஸாம்பிள், என் ஆஃபீஸ்க்கு கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த சேட்டனை கிட்டத்தட்ட 10 வருஷமாக பார்க்குறேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவர் பேர் தெரியாது. அவர் பேரை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை பாருங்களேன், இன்றைக்கி தான் தோணுச்சு. அப்போ அவர்கிட்ட நான் பேர் கேட்டு வந்தேன். அவர் பேர் வந்து ஐயோ மறந்துட்டே நான், ஷாசி அவர் பேர். ஆமாம், ஷாசி சேட்டன். சேட்டன்னு கூப்பிட்டு அப்படியே பேராயிடுது. நம்ம வந்து இந்த மாதிரி ரெகுலராக பார்க்குற முகங்கள், அவங்க யார், அவங்க ஸ்டோரி என்ன, எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க, அட்லீஸ்ட் இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். அவங்க ஸ்டோரி மினிமம் பேரை தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக, அதாவது உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறேன் நான், நீங்கள் ரெகுலராக பார்க்குற முகம் ஆனால் பேர் தெரியாத அந்த ஆள், அவர் யார், அவருக்கு ஏன் இன்னும் நீங்கள் பேர் கேட்கவே இல்லை, என்ன ஏது, அது அதை பற்றி இன்றைக்கி பேசுவோம் நம்ம. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஐயோ போயிட்டாரு அவர் பாட்டில், அவர் வேறு நினச்சி கூப்பிட்ருவார் போல. சரி, ரெண்டு பாட்டு வருது, இன்றைக்கி தான் டாப்பிக்கு. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற மெய்யழகன்ஸ் யாராவது இருக்காங்கண்ணா, அவங்க பேர் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்கண்ணா, அது என்ன கதைன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மீன்வேல் கேட்குற நீங்கள், அடே ஆமாம் இல்லை அவர் பேரே எனக்கு தெரியாதுலன்னு சொல்லிட்டு படபடன்னு போயிட்டு பேர் தெரிஞ்சுட்டு வந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கண்ணா. Okay, this is Bravo. You're listening to 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
3: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
1: செழித்தையும் தமிழி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா. பங்கமான பையன் நானு தெரியாதா உனக்கு, உன்னை பங்கமாக பார்த்து தன்ன. இருங்க இருங்க, நான் ஹலோ சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஹலோ சொல்லலாம். வணக்கம். யாரு யாரு லைன்ல? வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: என் பேர் ஹரிகரன் சார். அபு தாபி.
0: நைஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. வாட் டு யூ டு ஹரிகரன்?
1: இப்போதான் சார் இது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன்.
0: ஓகே, சந்தோஷம். ஏன் இப்போ இவ்வளோ நாள் ஏன் ரேடியோ கால் பண்ணல? என்ன மேட்ரு?
1: சார் கால் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் நீங்கள் உங்கள் ஷோக்கு இப்போ தான்.
0: அப்படியா? ஓகே ஓகே ஓகே. எங்கே
1: லாஸ்ட் டைம் பிரியாட்ட பேசினேன் ஆக்சுவலாக?
0: நைட்டு ஈவினிங்.
1: இல்லை இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இல்லாதப்போ.
0: நான் இல்லாதப்போ
1: இல்லை.
0: ஐயா நான் ரெண்டு நாள் தானுங்க இல்லை.
1: அது என்ன சார், நான் சும்மா ட்ரை பண்ண அந்த நம்பர் கிடைச்சிருந்தேன்.
0: ஓ ஐசி. சரி, இப்போ ஆக்சுவலாக என்ன இதை பற்றி கேட்டேன்னா, நம்ம ஒர்க் பிளேஸ்லையோ இல்லாட்டி அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லையோ கடை கடைக்கு போவோம், ரெகுலராக பார்க்குற மூஞ்சி, ஆனால் பேரே கேட்டிருக்க மாட்டோம், தெரிஞ்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா?
1: இருக்காங்க சார். அதனால தான் சார் கால் பண்ண.
0: யாரு?
1: என்னன்னா என்னோட ஆஃபீஸ்ல ஒரு இது மினி, என்ன சொல்றது, மினி மார்ட் மாதிரி இருக்கும் சார். ஓகே, அங்க இருக்க கேஷியரு இருக்காரு எங்களுக்கு, அவரை ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் அவரை. அவர் ஆக்சுவலா எங்களுக்கு டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் பிரேக்ஃபாஸ்டே தருவார் எங்களுக்கு ஃப்ரீயாவேவும். ஆனா இது வரைக்கும் அவர் பேர் எனக்கு நேத்துதான் தெரியும். அவர் பேர் ஆக்சுவலா
0: நேத்து தெரியுமா? எத்தனை வருஷம்?
1: நேத்துதான் தெரியும். நேத்து ஒரு 4 இயர்ஸ் சார்.
0: 4 வருஷமா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முருகலா தோசை சுட்டு கொடுத்துருக்காரு, மல்லிகை போருமா பூ மாதிரி இட்லி சுட்டு கொடுத்துருக்காரு, ஆனா அவர் பேரை நீங்க கேட்காம வந்திருக்கீங்க.
1: ஆமா சார்.
0: ஹவ் டேர்
1: வந்து இட்லியும் வடையும் கொடுப்பாரு சார். ஆக்சுவலா
0: தினம் இட்லி வடையா?
1: டியூஸ்டே
0: டியூஸ்டேஸ்.
1: அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பாஸ்தா கொடுப்பாரு சார்.
0: இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் பேர் நேத்தா கேட்டீங்களா? சரி, என்ன ஆன் வாட் பேசிஸ் நேத்து அவர் பேர் கேட்டீங்க?
1: ஆக்சுவலா சார் என்னன்னா, நேத்து அவர் கால் பண்ண வேண்டியது, அவர் நம்பர் கூட என்கிட்ட
0: இல்ல.
1: அவருக்கு வேற ஏதோ விஷயமா நான் கால் பண்ண நினைச்சப்பதான் அவர் நம்பர் கேட்டு அப்பதான் தெரியும் அவர் பேர். ஆக்சுவலி அது வரைக்கும் அவர் பேர் தெரியாது.
0: என்ன அவர் பேர்?
1: அவர் பேர் அன்சார் சார்.
0: அன்சார். ஓகே. எது இங்க கேரளா சைடு அவரு இல்ல நம்ம ஊர்?
1: ஆமா ஆமா. இல்ல இல்ல, அவர் மலையாளி தான் சார். மலையாளி மலையாளி.
0: பாருங்களேன், 4 வருஷமா பேரை இப்பதான் கேட்டிருக்கீங்க நீங்க.
1: நீங்க இந்த டாபிக் சொன்னே எனக்கு
0: கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கீழே ரெண்டு கடை இருக்கு, அங்கதான் வந்து மெஜாரிட்டி டைம் லஞ்ச் சாப்பிடுவோம், டீ குடிப்போம். அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஏதாவது பிஸ்கட் வாங்கணும் தண்ணி வாங்கணும்னா அங்கதான் போவோமே. ஆனால் எல்லாரையுமே தெரியும். இன்ஃபேக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் இங்கே இருக்கேன், ஒரே செட்டப் தான், அதே ரெண்டு கடை, அதே ஒரு சூப்பர் மார்க்கெட். எப்போ போனாலுமே பெருசாக அவங்க பேர் கெட்டதே கிடையாது. இது வரைக்கும் போவோம், சட்டா சுகான் சுகந்தண்ணே, அப்போ அவர் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நம்ம தெரியாத மலையாளத்தில் பேச, அவங்க தெரியாத தமிழில் பேச, அதே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட், மென் ஆர் சிம்பிள்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். ஸோ போயிட்டு இப்படி பேசிப்போம், அதுக்கப்புறம் எது வேணுமோ கேட்டுப்போம், காசு கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம அதை தாண்டி யோசிக்கிறது இல்லை, அவங்க பேர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறதில்ல. எந்த ஊர், எந்த கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அதெல்லாம் கூட கேட்க வேணாம். பேராது மினிமம் கேட்டு வச்சுக்கணுங்கிறது நானுமே இப்போ தான் வந்து ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் மை இன் டு மை ஹெட். இப்போ ஓகே, உங்களுக்காக வந்து ஜாலியாக ஒரு பாட்டு வருது. எனக்கு இந்த சண்டைக்கூடி படத்தில் இந்த தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டு, ஜாலியாக பாட்டு கேளுங்க. அப்படி தாவணி போட்ட தீபாவளியாக ஒரு பாட்டு வந்துட்டு கேட்டு முடிங்க. நான் வந்து உங்களை அப்படியே இதுக்கடுத்து 90s நாட் அவுட்ல ஒரு பாட்டும், தலைவர் சாங்கில் இன்னொரு பாட்டும், மூணு பாட்டு உங்களுக்காக ஜாலியாக வருது. பிரேக் இல்லாமல் கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக். நாலஜி பிராபு, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பாட்டில் மீரா ஜாஸ்மின் அப்படி இருப்பாங்க.

0: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4 போடு. 90s not out.

0: We'll be back after a short commercial break.
1: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஹிந்தி ரொம்ப கஷ்டம் சத்தியமா. சில நேரம் வந்து சின்ன வயசுல ஒழுங்கா 6th ஸ்டாண்டர்ட்ல ஹிந்தி படிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்பப்போ தோணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல ஹிந்தி. உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹிந்தி என்ன சொல்லு பாப்போம். எந்த அளவுக்கு உனக்கு ஹிந்தி தெரியும் சொல்லு பாப்போம். அதுக்கப்புறம்
1: வெயிட் கரோ
0: தோ மினிட் வெயிட் கரோ
1: அப்படி
0: தோ மினிட் ருக்க பை
1: ஓகே ருக்க பை
0: இப்ப அப்படி இல்ல அது வந்து ஒரு ஒரு ஒரு வடக்கு நண்பர் மாதிரி நீங்க சொல்லணும். தோ மினிட் ருக்க பை சொல்லுங்க.
1: தோ மினிட் ருக்க பை
0: ருக்க பை ஜக்க பை அப்படி இல்ல அது ஒரு மாதிரி சொல்லணும். அது வாயில ஏதாவது போட்டு இப்படி சாப்பிட்டு தோ மினிட் ருக்க பை சொல்லுங்க.
1: நான் எதுக்கு அப்படி சொல்லணும் புரியல.
0: இவ்வளவு நேரம் ஃபாலோ பண்ணல சொல்லு
1: முடியாது.
0: நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா பெங்களூர்ல. அவளுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும். நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், வேற எதுவும் தெரியாது.
1: ஹிந்தி புரியும்,
0: ஹிந்தி புரியும், இப்ப புரியுது
1: புரியும்.
0: ஆமா, அதனால வந்து ஹிந்தி பேச கத்துக்கிறது
1: எனக்கு எல்லாம் அப்போல இருந்தே புரியும், குழந்தையில இருந்து எனக்கு புரியும். ஏன்னா நாங்க வந்து ஸ்ரீலங்கால
0: ஹிந்தி
1: மூவிஸ் நிறைய பாப்போம். சிங்கள சேனல்ஸ்ல எல்லாம் ஹிந்தி மூவிஸ் தான் போடுவாங்க.
0: சிங்கள சேனல்ல ஹிந்தி மூவி,
1: ஹிந்தி மூவி தான்.
0: அப்பவே ஷாருக் கான் யாரும் தெரிஞ்சிருக்காங்க?
1: அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு.
0: ஷாருக் கான், சல்மான் கான் தான் வளரும் போதே. நாங்கெல்லாம் சோனி மேக்ஸ் சேனல் இல்ல, 9XM இல்ல, MTV இல்லனா ஹிந்திங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. ஓகே, தோ மினிட் ருக்கோ பை, சில்லாக் சாங் ஆஃப் தி சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல லவ்வர் படத்திலிருந்து வந்து ஒரு நைஸ் சாங் ஆர்ஹாவும். ஓகே,
2: தானே.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடுவோட டாப் 3 சிட்டிஸான கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
1: மீட் VNCT டீம் ஆன் August 28th, 29th, Friday and Saturday 10 AM to 8 PM Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th Sunday 10 AM to 8 PM at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111, 054-767-3111. மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ் மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
0: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibility. TNC Supply. The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. Brought you by அன்னதங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நகராட்சி, ஊராட்சி, பிடிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகின்றது. பல்லடம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை முன்னெடுத்துள்ளனர். நெல்லை மகாராஜா நகர் பகுதியில் உள்ள மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை முன்னெடுக்கப்படுகின்றது. ராணிப்பேட்டை ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். லஞ்ச புகார் தொடர்பாக பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் என 4 நாட்களுக்கு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட உள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெறவுள்ள ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் ஆகஸ்ட் 20 போலீஸ் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 போலீஸ் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அன்று சான்றிதழ் தரவு தொகுதி செயலிழந்ததால் விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அமைப்பில் இருந்து நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. எமிரேட்ஸ் சாலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 30 முதல் 2 புதிய பாதைகள் திறக்கப்பட உள்ளன. 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள 2 புதிய போக்குவரத்து பாதைகள் திறக்கப்பட உள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விரிவாக்கம் ஷார்ஜாவில் இருந்து அல் அமார்தி பகுதி நோக்கி செல்லும் போக்குவரத்துக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள பாதைகளின் எண்ணிக்கை 6 இருந்து 8 அதிகரிக்கும்.
1: உலகச் செய்திகள்.
2: நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா திடீர் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் பார்வையிட்டார். குறிப்பாக நுவாகோட் மாவட்டத்தின் பிட்டூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்று சேதங்களை ஆய்வு செய்தார். அங்கு உள்ளூர் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் மற்றும் சமூக பிரதிநிதிகளை சந்தித்த அவர் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு, மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மீட்பு பணிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 359 உயர்ந்தது. 900 மேற்பட்டோர் காணாமற் போயுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விற்பனை இடம்பெற்று வருகிறது. இந்த போட்டித் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நேற்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. டிக்கெட் விலை 20 ரூபாய் முதல் தொடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போட்டித் தொடரில் முதல் போட்டியின்

0: நடைபெறுவதுடன் ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இதில் வரும் 29 நடைபெறவுள்ள 2 போட்டியில் அமீரகம் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதவுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: 89.4 Tamil FM.
1: Star of the month.
3: Star of the month.
4: Hello everybody, this is DSP.
1: Star of the month.
3: Star of the month.

0: Okay, welcome back. This is Bravo and you're listening to 89.4 Tamil FM. VNC Studio, biggest villa and property sale event இந்த வாரம் நடக்குது. உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும், ப்ரோமோ கேட்டிருப்பீங்க, இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே, ஸோ ஒரு நாள் துபாயிலையும் ஒரு நாள் வந்து ஷார்ஜாலையும் நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அட் புஷ்மாலில் பாக்ரேஜஸ் ஹோட்டலில், அண்ட் சண்டே இட் இஸ் ஹேப்பனிங் அட் ஷார்ஜாவில் கிங் ஃபேசல் ரோட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்குது. சூப்பரில், துபாயில் ஒரு நாள், ஷார்ஜாவில் ஒரு நாள், ஆக்சுவலி மூணு நாள். அப்போ வந்து இப்போ ரெண்டு நாள் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கலாமே. நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான், 0547673111. திஸ் இஸ் த நம்பர், 0547673111. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஃபோன் அடிங்க, வில்லா வாங்கணுமா, பிளாட் வாங்கணுமா, மெயினாக கோயம்புத்தூர் மதுரை சென்னையில் நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ரோ வந்திருக்கார் வீட் சிட்டிலிருந்து. ப்ரோ வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
0: நன்றாக இருக்கிறேன், சொல்லுங்க.
1: எஸ் ப்ரோ,
0: குட் ஈவினிங்கோ குட் மார்னிங்கோ எதுவாக இருந்தாலும் பல டைம்ல இருந்து கேட்குறாங்க நம்மள.
1: எஸ் ப்ரோ, அண்ட் நானும் பல டைம்ல இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூஎஸ் ஆஃபீஸ் அண்ட் சிங்கப்பூர் ஆஃபீஸ் அண்ட் துபாய் ஆஃபீஸ். ஏன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல், ஓனம் ஃபெஸ்டிவல் அண்ட் த ஈத் ஸ்பெஷல், அந்த ஹாலிடே ஸ்பெஷல் ஆஃபர் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அதுவும் வி லான்ச் நியூ பிளாட்ல, அதுவும் வந்துட்டு கோயம்புத்தூர் அண்ட் சென்னை மதுரை அட் டைம்ல மூணு லொகேஷன்லயும் சூப்பரான பிளாட்ஸையும் நம்ம லான்ச் பண்ணிருக்கிறதுனால நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் கால்ஸ். அண்ட் நீங்களும் கேட்டிருப்பீங்க, அண்ட் கம்மியான பட்ஜெட்ல ஒரு அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லேண்டா வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கவங்க, மூணு நாட்கள் உங்களுக்கு லீவ் இருக்கு. அண்ட் இந்த நாட்கள்ல நீங்க ரெஸ்ட் எடுத்து போன, ரெஸ்ட் எடுத்து டயர்டானதுக்கு அப்புறம் அண்ட் ஈவெண்ட்டுக்கு, பிகாஸ் நிறைய பேர் கேட்கும் போது இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் நல்லா ரெண்டு நாள் தூங்க போறேன் பிரதர் அப்படின்னு, தூங்கி முடிச்சு நான் சண்டே வரேன் ஒருத்தர், ஒரு சில பேர் நான் ஈவெண்ட் பார்த்துட்டு அப்புறமே போய் தூங்குறேன் அப்படின்னாங்க. நிறைய பேர் டிராவலும் பண்றீங்க, அண்ட் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எந்த ஜோன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் கண்டிப்பா, ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஜாக்பாட்டான ஒரு வாரம்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா ஒன்னு, உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் நம்ம லான்ச் பண்ணி, அதுவும் சென்னை மதுரை வந்து எல்லா லொகேஷன்லயும் பிளாட்ஸ் கொடுக்க போறோம், பிஎல்ஓடி லேண்ட் மட்டும். ரெண்டாவது, அண்ட் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்டோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட ஒன் பெட்ரூம் ஃப்ரீ ஆஃபரும் கண்டினியூ பண்றோம். ஸோ அப்ப வில்லாவா வாங்குறவங்களுக்கு ஜாக்பாட் என்ன அப்படின்னா, எந்த வில்லா நீங்க புக் பண்ணாலும் ப்ரீமியமா ஒரு ஒன் பெட்ரூம் அடிஷனல் ஃப்ரீயோட அந்த ஸ்பேஸோட 200 square feet ஃப்ரீ ஸ்பேஸையும் சேர்த்து நீங்க வாங்க முடியும். அது சென்னையில் இருக்க ப்ராஜெக்ட், கோயம்புத்தூர் இருக்க ப்ராஜெக்ட் அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இது வந்து அப்ளிகபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அண்ட் லோனுக்குமே உங்களுக்கு பிளாட்ஸ் வாங்கினாலும் சரி அண்ட் வீடு வாங்கினாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி நம்ம ஃபஸ்ட் டைம் அண்ட் இந்த ஈவெண்ட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால தான் இந்த ரெண்டாக பிரித்து நம்ம வைக்கிறோம். நீங்கள் வந்து துபாயில் வந்து இருப்பீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே வந்து மீட் பண்ணலாம், அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு புர்ஜ்மான்லேயே நம்ம மீட் பண்ண முடியும். அண்ட் இதே இது நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா, அஜ்மானில் இருக்கவங்க, உமல்கோயிலில் இருக்கவங்க, ஷார்ஜாவில் இருக்கவங்க, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஷார்ஜாவில் இருக்கவங்க, ஆஃப்டர் 3 months கழிச்சு நம்ம பண்ணுற இந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டு ஷார்ஜாவில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. எல்லாருக்குமே தெரியும், கிங் ஃபைசல் ரோட்டில் அல் ஹயாத் ஹோட்டலில் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்கக்கூடிய அல் ஹயாத் ஹோட்டலில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் மக்களே, ஏன்னா அண்ட் ஒரு கால் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் எடுத்துகிட்டு, இந்த டைம் ஸ்லாட்டில் நான் வருவேன், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் பாருங்கள். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக்கே நிறைய பேர் இந்த கஸ்டமைஸ்டு வில்லா ஆப்ஷனில் பை அண்ட் பில், பெரிய பெரிய சைஸஸில் எனக்கு கோயம்புத்தூரில் வில்லா வேணும்னு பார்க்குறவங்களுக்காண்டியே நம்ம வந்து வில்லாஸ் கொடுத்துட்டோம். அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நான் சொன்ன மாதிரி நீங்களே ஒரு லேண்ட் எங்கிட்ட வாங்கி அந்த லேண்டில் உங்களுக்கு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ, நீங்கள் 3 cents to 10 cents வரைக்கும் இருக்குது, நீங்கள் லேண்டை வாங்கிட்டு உங்களுக்கு சின்னதாக வேணா சின்னதாக பண்ணுங்கள், பெருசாக வேணும்னா பெருசாக நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் பட்ஜெட் கேத்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் லேண்ட் பார்க்குறவங்களுக்கு லேண்ட் இருக்கு, வில்லா பார்க்குறவங்களுக்கு வில்லாவும் இருக்கு, சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல. ஸோ கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுங்க, இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வாங்க, மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸையோ வில்லாவையோ ஹாப்பியாக நீங்கள் புக் பண்ணலாம் வித் லாட்ஸ் ஆஃப் ஆஃபரோட. நெக்ஸ்ட் 1 hour இதை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நிறைய கிளைண்ட்ஸ் கேட்ட க்வெஸ்சன்ஸை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அண்ட் நிறைய பேர் நீங்கள் அண்ட் பிராவோ ப்ரோக்கும் சொல்லியிருக்கீங்க நிறைய க்வெஸ்சன்ஸ், அதை தான் இந்த 1 hour நம்ம டீட்டெயிலாக
0: தொடர்ந்து தொடர்ந்து பேசுவோம், எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். செம்மையா பாட்டு ஒன்று வந்துட்டு கேளுங்க. Back to back.
2: இருக்கு. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global-இன் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ துபாய் மற்றும் ஷார்ஜாவில் கமிங் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே 3-day ஸ்பெஷல் ஈவெண்ட். நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரா, நம்ம VNCT-ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1-bedroom ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர், கோயம்புத்தூர்ல டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2BHK புக் பண்ணா 3BHK வில்லா, 3BHK புக் பண்ணா 4BHK வில்லா, 4BHK புக் பண்ணா 5-bedroom பங்களா, கூடவே AC, TV, ஃபிரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 years free maintenance offer oda 3 days biggest tamil nadu villa and plot property show in the villa book pannalo 1 bedroom free
1: meet VNCT team on august 28th 29th friday and saturday 10 AM to 8 PM park regis hotel near bujman metro station dubai and august 30th sunday 10 AM to 8 PM at sharjah al hayat hotel king faisal road sharjah call 054-767-3111 ஒரு பியூட்டிஃபுல் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசு.

0: இன்ஸ்டியூட்டுடைய இந்த 3 days பிகஸ்ட் ப்ராப்பர்ட்டி வில்லா அண்ட் பிளாட் சேல் இவெண்ட்டில் வந்து வில்லா இருக்குது, பிளாட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோன் இருக்குது, இன்னும் நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ அதனால் வில்லா ஆர் பிளாட், மெயினாக பிளாட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து வில்லா வாங்கி நம்ம போடுறதுனால நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வருமா, இல்லாட்டி வந்து பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்களே கேள்வி கேளுங்கன்னு பப்ளிக் கிட்டேருந்து கேள்வி கேட்கறதுக்காக பேசி வச்சுருந்தோம். ஸோ நிறைய அதுலேருந்து ஃபில்டர் பண்ண ஒரு சில கொஸ்டின்ஸை தான் வந்து பிரபா கிட்ட நான் கேட்கலான்னு இருக்கேன். மீன் வயல் இந்த இவெண்ட்டில் போய் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111. திஸ் இவெண்ட் இஸ் ஹேப்பனிங் அட் டுபாய் அண்ட் ஷார்ஜா. டுபாயில் வந்து சனிக்கிழமை சூப்பராக வந்து பார்க் ரிஜிஸ் ஹோட்டலையும் அண்ட் ஷார்ஜாவில் சண்டே அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட்டில் தான் நடக்குது. ஓகே, இதான் மேட்ரு 0547673111. ப்ரோ அதான் ப்ரோ, வில்லாவா பிளாட்டா எது வந்து மாஸ்
1: அபார்ட்மெண்டா வில்லாவான்னு கேட்பாங்க, அப்படின்னா ஈஸியா நம்ம வில்லான்னு சொல்லிட்டு போயிடலாம். சோ பிளாட்ஸா வில்லாவா எது மாஸ் அப்படின்னா அது உங்க பர்ஸ பொறுத்து. பர்ஸ்ல வீட்டை பொறுத்துதான் பிளாட்டா வில்லாவான்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே பண்ணியிருக்கிறது லேண்டில் தான். ஆனால் அந்த லேண்ட் எதுக்கு அவங்க வாங்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வில்லாவோ இல்லாட்டி ஒரு ஷாப்ஸோ கமர்ஷியலோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ பண்ணுறக்காண்டி தான். பட் அதிகமாக வந்து ப்ராஃபிட் ஆனவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு நாட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸாக வந்துட்டு அண்டு நான் ரீட் பண்ண ஒரு சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும். அண்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உங்க கோயம்புத்தூர்ல டி மார்ட்டுன்னு ஒரு லொகேஷன் வந்து ஓகேங்களா, அண்ட் 1990ல் அந்த லேண்டை வந்துட்டு அந்த ஓனர் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காரு. அவர் வாங்கின ரேட் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் அண்ட் 2 ஏக்கர் ஓகேங்களா, 25,000 ரூபாய்க்கு இன்னைக்கு அங்கே தான் டிமார்ட்டே வந்திருக்கு. அது எவ்வளோக்கு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட அந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஃபண்ட் வந்திருக்கும்ல, அதை அவர் பேங்க்கில் போட்டு இப்போ வச்சிருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு. அதுலேருந்து வர வட்டி மட்டுமே ஒரு மாதத்துக்கு 38 லாக் ரூபீஸ் ஆக்சுவலாக வந்துட்டு.
0: ஓ மை காட், 10%
1: 38 லாக் இல்லை பெர்சன்டேஜ் கால்குலேஷன் கிடையாது. பிகாஸ்னா அதை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிட்டாரு, அந்த சேல் பண்ண இடத்த அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இட் இஸ் அபவுட் 28 லாக்ஸ் to 30 லாக்ஸ் per month. வந்து எக்மோர், எனக்கு தெரிஞ்ச எக்மோர்ல ஸ்டேஷன் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்திருக்கும், மவுண்ட் ரோட் இருந்திருக்கும் இதெல்லாம். அண்ட் அப்போ வந்து அந்த ரயில்வே ட்ராக் கோடம்பாக்கம் ட்ராக் இப்போ இருக்க தாண்டி போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் மதுரை சிதம்பரம் அங்கே காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி ஓகேங்களா, சேக்கர் கைண்டில் லேண்ட் அங்கே வாங்கி அண்ட் அன்னைக்கு இதை தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது இன்னைக்கு ஒரு சென்ட் வடப்பள்ளியில் எவ்வளோ ரேட்டும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலான்ட்டு. ஸோ 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கமலா தேட்டர் விஎன் சிட்டியோட தான். அப்போ யோசிச்சு பாருங்க அன்னைக்கு லேண்ட் வாங்கினப்ப இன்றைக்கு க்ரோத் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம காலங்காலமாக ரெண்டு விஷயத்தை நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் ஆக்சுவலாக. ஒன்று என்ன நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த காலத்தில் அந்த இடத்த வாங்கி வச்சிருந்தார், எங்கள் அப்பா அந்த இடத்துல வாங்கி வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஒன்று வாங்கி வச்சிருந்தார். இன்றைக்கி அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு மேல்முருவத்தூர் பக்கத்தில் போய் எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட் கிடையாது, 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கே போய் வாங்குறாங்க. இல்லாட்டியும் உங்களுக்கு மகாபலிபுரம் தாண்டி போய் வாங்குறாங்க. இந்த சைடில் வந்துட்டு நம்ம பரந்தூர் தாண்டிக்கிட்டு பரந்தூர் கிட்ட வாங்கினாங்க. இப்போ அதுக்கு ஒரு முடிவு பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் அன்னூர் சைடு அவினாசி சைடு எங்கேயோ போய் தள்ளி வாங்குறதுக்கு கூட ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போட்டு சிட்டிக்குள்ளே தான் வாங்குங்களேன் ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ அதோட க்ரோத் இன்னும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கல்ல. ஓகேங்களா, ஸோ அப்போ கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நம்மளும் ஒரு இடம் வாங்குறோம்னு வாங்காதீங்க ஆக்சுவலாக. அதுக்காண்டி ஒரு பிளாட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஒரு யூனிக்காக ஒரு கான்செப்டோட ஒரு ஐடியாலஜியோட ஒரு பிளாட் இருக்கு. அப்போ என்னங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும், டக்குன்னு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இப்போ இப்போ சிங்கநல்லூர் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கிடைக்குது அண்ட் அந்த மாதிரி கிடைக்குது, இல்லாட்டி உங்களுக்கு சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்குது, கணபதி மாதிரி டெவலப்டு லொக்கேஷனில் கிடைக்குன்னா அதுக்கு காசை புரட்டி திரட்டி நம்ம எப்படியாவது ஒன்று வாங்குறோம்னா தட் இஸ் அ ஒர்த்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அதனால் அண்ட் இந்த லிங்க்கில் என் சப்ஜெக்டை விட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன். பட் உண்மையாக சொல்லுனா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். பட் ஆனால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முடி நீங்கள் பல செக்லிஸ்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கும்.
0: ஓகே,
1: வில் டிஸ்கஸ்.
0: ஓகே, ஸோ அந்த செக்லிஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் போய் இந்த இவெண்ட்டில் கலந்துக்குங்க. சாட்டர்டே அட் பர்ஜுமனில் பார்க்குறது ஹோட்டல்லையும் அண்ட் சண்டே அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜாலையும் நடக்குது. கால் நம்பர் 0547673111. ஓகே, 0547673111, அவ்வளோதான்.
2: Yeah. தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: BNCT Global's biggest Tamil Nadu land and plots property show. Coming Friday, Saturday and Sunday, Dubai மற்றும் Sharjah முதல் முறையா Tamil Nadu top 3 cities ஆன கோயம்புத்தூர் சிட்டி சிங்கானல்லூர்ல சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
2: மீட் பிஎன்சிடி டீம் ஆன் August 28th, 29th, Friday and Saturday 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai. And August 30th, Sunday 10 AM to 8 PM at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
1: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.
3: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: the evening Karak. ஜென்ரலாகவே வந்து ஒரு வில்லாவோ இல்லை பிளாட்டோ ஏதாவது ஒரு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும், பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்து பிளாட்டுன்னு வாங்குறப்போ கண்டிப்பாக ஒரு சில செக்லிஸ்டெல்லாம் வச்சு அதெல்லாமே நம்ம வாங்க போகிற இடத்துல இருக்கா அப்படிங்கிறத டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியிருக்கும். கரெக்டாக இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக ஒரு இடத்துல அப்படிங்கிறப்போ அதுக்கே செக்லிஸ்ட் தேவைப்படுது. அப்படின்றப்போ இப்போ வீன் சிட்டி மாதிரி ஒரு பெரிய பில்டர்ஸ் கிட்ட இருந்து பிளாட் வாங்கும்போது அவங்க என்னென்ன செக்லிஸ்டெல்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்து அதான் இப்போ இப்போ வந்து பிரபாகர் நான் கேட்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இப்போ சாதாரணமாக நம்ம வாங்கும்போதே இவ்வளோ விஷயங்க இவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வாங்கி அவர் பெருசாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெருசாக வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து மக்களுக்கு விற்கும்போது பல விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நான் கேட்குறேன். பட் அதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட் ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111 0547673111 அவ்வளோதான். வில்லா வேணுமா பிளாட் வேணுமா சாட்டர்டே போங்க புஜுமானுக்கு பாக்ரிஜிஸ் ஹோட்டலுக்கு, சண்டே வந்து சூப்பராக அல்ஹாயத் ஹோட்டல் போயிடுங்க கிங் ஃபைசல் ரோட் சார்ஜாவில். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ என்னெல்லாம் செக்லிஸ்ட்லாம் இப்போ பார்த்து தரீங்க?
1: ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஒரு இன்ட்ரெஸ்டாக உள்ளே வர்றது ஒரு ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வாங்கணுன்ற ஐடியாலஜி இருக்கும். பட் ஒரு ஆஃபர்ஸ் பண்ணும்போது தான் அவங்களை அது இன்னும் அதை ட்ரிகர் பண்ணும், அது வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வர வைக்கும். பட் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட்டை வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து 10 கிளைண்ட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா 2 கிளைண்ட் தான் அதை ப்ராசஸாகவே டீட்டெயிலாக கேட்குறாங்க. டீட்டெயில்னா தில் சிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2-3 hours உட்காந்து எலாபரேட்டாக கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ரிமைனிங் 8 பேர் இருக்காங்களா ஜஸ்ட் லைக் தட் வராங்க புக் பண்ணி போகும்போது வந்துட்டு ட்ரஸ்டட் பில்டர் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்க போகிற லேண்ட் வந்துட்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல்டுகெதர். அந்த பில்டர் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறவங்க தான், தப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் அப்படி இருந்துச்சா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரினவுண்டு பில்டர் ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் ரீசன்ட் டைமில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 அப்பார்ட்மெண்ட் பண்ண இடம் வந்துட்டு நாட் அ அப்ரூவ்ட் லேண்ட் அப்படின்ற மாதிரி பட்டா லேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அப்போது இப்போ நீங்கள் 2000 அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சு காசையும் கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க ஆக்சுவலாக
0: அது ஓகேங்களா?
1: அப்போ நீங்கள் எங்கே செக்லிஸ்ட் பார்த்து வாங்கணும் அப்படின்னா வில்லா வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை பிளாட்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஐட்டனரிஸ் என்ன ஆக்சுவலாக வந்துட்டு சார் அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே கிடையாது. ஆமாம் நடக்க சான்ஸே இல்லை, தப்பே கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் உங்கள் லேண்டை வாங்கின டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த கம்பெனி 100 ப்ராடக்ட் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. இந்த லேண்டில் என்னென்னு நீங்கள் வாங்க போகிறது 100 லேண்டுமே கிடையாது, அந்த ஒரு லேண்டு தான் ஆக்சுவலாக. இப்போ விஎன்சிடி குளோபலே நான் எங்கள் கம்பெனி வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா சென்னையில் பண்ணுறோம், மதுரையில் பண்ணுறோம், கோயம்புத்தூரில் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ட்ரஸ்டட் கம்பெனி எல்லாமே நல்ல கம்பெனி தான், நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் சொல்லாலும் நீங்கள் வாங்க போகிற லேண்டு அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஆனால் உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்ட், மொத்த வாழ்க்கையில் சம்பாரிச்ச மொத்த சம்பாத்தியத்தை நம்ம எங்கே போய் கொடுக்க போறோம்னா அந்த பிளாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த வில்லாவில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் எவ்வளோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபி கேட்டாலும் தகும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு எப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் அல் டேக் 1 minute அல் டெல் யூ திஸ் ஆக்சுவலாக வந்துட்டு. கேள்வி கேட்குறவங்க தப்பானவங்க ஆகிட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு, கேள்வியே கேட்காம மாறிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வீட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சேல்ஸ் பர்சன் ஃப்ரெண்டால் பாருங்கள், அவர்னா சார் இவ்வளோ கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு, இவர் பாருங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலாக அண்ட் ஸோ கேள்வி கேட்குறதுல தான் நம்ம கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாட்டிங்கும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 1 year 2 years லாஸ்ட் 35 years என்கம்பரன்ஸ் டாக்குமெண்ட், யார் யார்ட்லாம் அந்த லேண்டு வாங்கியிருக்கோம் யாரோடதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இவர் தான் ஓனரா அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் விஎன்சிட்டிலே வாங்க போனால் விஎன்சிட்டி தான் ஓனரா பாஸ் இந்த லேண்டுக்கு அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி பவர் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி விற்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிராவோ துபாயில் இருக்காரு, உங்கள்கிட்ட 1 acre இருக்கு, நீங்கள் வீன்சிட்ட கொடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் நான் விற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு பவரை வாங்கிட்டு நாங்கள் விற்றுட்டு நாங்கள் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களை கூப்பிட்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பவரில் வாங்குற தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரிஜினலி யார்ட்டு இருக்குது, யார்ட்டிருந்து வருது, யார்ட்டு நம்ம பணம் பே பண்ணுறோம், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் தரவாக படித்து பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே போகணும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஒரு லேண்டில் வந்துட்டு 3 lakh 5 lakh டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஆஃபர் கிடைக்குது, அந்த லேண்ட் வந்து சொன்னாங்க ஒரு கிரவுண்ட் வந்துட்டு அங்கே 10 lakh rupees கொடுக்குறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் 1 acre வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20 lakh rupees 1 acre கிடைக்குது ஆக்சுவலாக நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. ப்ரொவைடட் லேண்ட் டாக்குமெண்ட், லேண்டோட ஈசி டாக்குமெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு, அந்த லேண்டில் கவர்மெண்ட்டோட என்கரேஜ்மெண்ட்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோட அப்ரூவல்ஸோ இல்லை ஆர்டர்ஸோ ஏதாவது இருக்கா ஆக்சுவலாக வந்துட்டு. பக்கத்தில் வந்துட்டு நீர்நிலைகள் இல்லை உங்களுக்கு வந்து எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் இருக்கானு நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் த பெஸ்ட் திங். இது நான் சொன்னது ஒரு 10% தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரணும், லோன் போகும்போது பேங்கர் என்னென்னலாம் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இல்லை சார் நான் என்ன சார் கையில் ஒரு ஃபண்ட் இருந்துச்சு மாதம் ஒரு 1000 dirham GMI சார் ஒரு 15 lakh தான் சார் பிளாட்டை வாங்கினேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினாலும் சரி, இல்ல 1.5 கோடி கொடுத்து பிளாட் வாங்கினா சரி, தம் ரூல்ஸ் தம் ரூல் ஆக்சலான்ட்டு, செக்லிஸ்ட் இஸ் செக்லிஸ்ட் ஆக்சலான்ட்டு. ஓகே, நான் 15 லட்சம் ரூபாய் இப்போ யாருக்காவது கீழே கிடைச்சினா கொடுக்குவாங்க, இல்ல இல்ல இட்ஸ் பிக் மணி ஒன்லி ஆக்சுவலா அதை வாங்கிட்டு. அப்படி இருக்கும்போது டசன்ட் மேட்டர் வால்யூம், 1 சென்டா 1 ஏக்கர்ன்றது பிரச்சனை இல்லை, இல்ல 1 லட்சமா 1 கோடியான்றது பிரச்சனை இல்லை. செக்லிஸ்ட் போட்டு அந்த செக்லிஸ்ட்ல டிக் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த செக்லிஸ்ட் அந்த இந்த மாதிரி டீடைல்ஸுக்கு நீங்க வந்துட்டு ஈவென்ட் தான் வரணும் அவசியம் இல்லை. நம்ம டீமுக்கே கால் பண்ணினா ஒரு தம் ரூல் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, தே வில் ஷேர் த டாக்குமெண்ட்ஸ், கோ த்ரூ பண்ணுங்க. இது வந்து நான் வந்து நீங்க விஎன்சில வீடுலாம் வாங்கணும், நீங்க பிளாட் வாங்குற கடையில உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணலங்க ஆக்சுவலான்ட்டு. நீங்க உங்க சொந்த ஊர்ல உங்க ஊர் வந்துட்டு ஒரு ஒரு அருப்புக்கோட்டை பக்கத்தில் காரியாப்பட்டியா இருக்கலாம், அந்த காரியாப்பட்டியில நீங்க வந்துட்டு ஒரு 3 வருஷத்துல போயிட்டு ஒரு லேண்ட் வாங்க போறீங்கனாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள் தான். ஓகேங்களா? இல்ல மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பக்கத்துலயே ஒரு லேண்ட் வாங்க போறீங்கனாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள்
0: தான். எவ்வளவு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, ஆனா வந்து சின்ன சின்ன மைனியூட்டான விஷயங்கள்ல சில பேர் வந்து பெரிய ஒரு ஒரு பின்னாடி வரப்போ பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் டூ தேட். அதுக்கு முன்னாடியே வந்து போய் மீட் த எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் இவெண்ட், கால் தம் 0547673111. துபாயில் சனிக்கிழமை பாக்ரிஜஸ் ஹோட்டல்லையும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ஜாவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல் ஹயாத் ஹோட்டல்லையும் நடக்குது ஷார்ஜாவில். ஓகே ஓகே, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: கூடவே ஏசி டிவி ஃபிரிட்ஜ் காட்டுனு உங்க விலாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸ் ஆஃபரோட 3 டேஸ் பிகஸ்ட் தமிழ்நாடு வில்லா அண்ட் பிளாட் ப்ராப்பர்ட்டி ஷோ. எந்த விலா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
2: மீட் விஎன்சிடி டீம் ஆன் ஆகஸ்ட் 28th 29th ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 10 am to 8 pm பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாய், அண்ட் ஆகஸ்ட் 30th சண்டே 10 am to 8 pm at சார்ஜா அல் ஹயத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட் சார்ஜா. கால் 054-767-3111. 054-767-3111.
1: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jaffsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
6: there is no place like home, there's no home like that.

0: உன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஓகே, வெல்கம் பேக். யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து விஎன்சிடியுடைய பிக்கஸ்ட் பிளாட்டிங் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி சேல் வந்து 3 டேஸ்க்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஸோ சாட்டர்டே துபாயில் இப்போ பாக்ரஜஸ் ஹோட்டலையும் அதுக்கப்புறம் சண்டே அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபேசல் ரோடு ஷார்ஜா அங்கே நடக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பிளாட்டிங் அண்ட் வில்லா பற்றி நிறையவே நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பல இவெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த இவெண்ட் மெயின்லி வந்து இட் இஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிளாட்ஸ். வில்லாவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் அடிங்க. 0547673111 ஓகே, 0547673111 இதான் நம்பர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டவுட் ஒருவேளை வந்துருக்கும். இப்போ பிளாட்னு சொல்கிறாங்களே, சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் எந்தெந்த லொக்கேஷன்லலாம் இந்த பிளாட் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தோணியிருக்கும். எனக்கு ஒரு மெசேஜ் கூட வந்துச்சு ப்ரோ, அதான் ப்ரோ கேட்குறாங்க
3: என்னென்ன. இந்த லான்ச் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கோயம்புத்தூர், நாட் ஒன்லி ஃபார் சென்னை, நாட் ஒன்லி ஃபார் மதுரை, எல்லா இடத்துலையுமே சென்னை மதுரை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்டு வாங்கணும், கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு வாங்கணும்னு இருக்கவங்களுக்காண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். விஎன்சிடி ஜென்ரலி நாங்கள் வந்து வில்லாஸ் மட்டும்தான் பண்ணுவோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதே கிடையாது, பண்ணவும் மாட்டோம். அண்டு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வில்லா பிளாட்ஸுமே வந்து ஜென்ரலாக நாங்கள் பண்ணுறது இல்லை, பிகாஸ் ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு என் டு எண்டு உங்களுக்கு வில்லா கட்டி கொடுத்து ரெண்டல் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் பண்ணுறோம். பட் நிறைய கிளைண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியான பட்ஜெட், ஏன்னா வில்லா நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே இன்றைக்கி சென்னையில் 1 crore+ ஆயிரும், கோயம்புத்தூர்லையும் இன்றைக்கி 1 crore+ ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அதில் பாதி ரேட்டில் கிடைக்கணும், எனக்கு ஒரு 30 lakhs, 40 lakhs, 60 lakhs, 70 lakhs லேண்டு கிடைக்கணும் போது for the first time. And நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் கார்பரேஷன் லிமிட்லேயே, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த லேண்ட் வந்து எல்என்டி பைபாஸ் அவுட் சைட்ல, இப்போ நம்ம கொடுக்குற இந்த லேண்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல சிங்காநல்லூர் பஸ் ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்ட்லி 1 kilometer வெள்ளலூர்ன்ற லொகேஷன், வெள்ளலூர் போற வழி இது ஆக்சுவலா வந்துட்டு சிங்காநல்லூர்ல இருந்து 1 kilometer. அண்ட் இங்க ஆல்ரெடி நம்ம கிரவுன் ராயல் இம்பீரியல்னு கிட்டத்தட்ட 80 villa பண்ண ஒரு கம்யூனிட்டிக்குள்ள தான் 1 acre இப்ப நாங்க லேண்ட்ஸ் டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 plots மட்டும் தான் கொடுக்க போறோம். அண்ட் இந்த 15 plot உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்ச மாதிரி வில்லா கட்டிக்கலாம், அது கம்பல்ஷன் கிடையாது. வில்லா தான் கட்டணும்னு சொல்லிட்டு பிளாட்டாக இப்போ வாங்கி வச்சு நீங்கள் பிளாட்டாகவே சேல் பண்ணலாம், பிளாட்டாக இப்போ வாங்கி வச்சுட்டு வில்லா கட்டலாம், பிளாட்டாக இப்போ வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் அப்பார்ட்மெண்ட் கூட நீங்கள் கட்டலாம், உங்களோட ஃபண்ட் பொசிஷனை பொறுத்து. அண்ட் இந்த பிளாட்டுக்கும் கோயம்புத்தூரில் உங்களுக்கு 35 years இன்கம்பரன்ஸ் டாக்குமெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ரூவல்ஸோட உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ரேர் அப்ரூவல்ஸும் கொடுத்துருவாங்க. அண்ட் 60-75% லோனோடையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் லேண்ட் சைஸ் பார்த்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பாஷையிலே சொல்லணும்னா 3 cents-12 cents வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு 1200 square feet 3600 square feet வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம லேண்ட்ஸ் கொடுக்குறோம், இது ரோடெல்லாம் சேர்க்காம உங்களோட பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி மட்டும் ஆக்சுவலாக. அண்ட் இந்த லேண்டுக்கு நான் சொன்ன மாதிரி 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் ஃபண்டிங்கும் வந்துடும் ஃப்ரம் ICICI, SBI, HDFC. அண்ட் இந்த லேண்ட்ஸில் உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ஏரியா, ஜாகிங் ஏரியான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட 40 amenities இந்த பிளாட்ஸ் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அண்ட் இந்த கம்யூனிட்டிக்கில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த வாரம் இந்த சண்டே சார்ஜாலையும் இந்த சாட்டர்டே துபாயில் இருக்க ஈவெண்ட்டுக்கு வாங்க, நீங்கள் வில்லாவும் பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் பிளாட்டாக வாங்குறவங்களுக்கான அட்வான்டேஜும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இந்த பிளாட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனாக சிங்காநல்லூர். மதுரையில் பிளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஸ் நம்ம வந்து மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விதின் 2 kilometers வளர் நகன்ற லொக்கேஷன், டெக்லத்தான் அண்ட் ரிலையன்ஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்கும், ஹைகோர்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் உடனே இந்த லொக்கேஷன் இருக்கும். அங்கேயுமே உங்களுக்கு 3 cents அண்ட் 1200, 2400, 3500, 3600 சொல்லிட்டு அண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட் சைசஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மதுரை பிளாட்ஸ் உங்களுக்கு இருக்க போது, அந்த பிளாட்டையும் நீங்கள் வாங்கலாம். சென்னையில் அஃப்கோர்ஸ் எஸ் ஸ்ரீபெரம்புத்தூரில் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க வில்லா கம்யூனிட்டி வாட்டர் ஃப்ரண்ட் கார்டனியா, அண்ட் 2 years நம்ம வந்து அதிகமாக வில்லா பண்ண லொக்கேஷன் இது. எங்கேயுமே உங்களுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1500 square feet 3000 square feet ரெண்டு சைசஸ் பிளாட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் இந்த பிளாட் உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள், செஸ்ட் உங்களுக்கு 29 lakh rupees, உங்களுக்கு ஒரு சென்ட் வந்து 9 lakh rupees-10 lakh rupees நீங்கள் வாங்கலாம், டிபெண்ட்ஸ் அந்த லேண்டை நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. அண்ட் இதுக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் போது உங்களுக்கு 800 dirham இஎம்ஐலேயே சென்னையிலையும் சூப்பரான ஸ்டன்னிங்கான பிளாட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாட் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அட்வான்டேஜ், எவ்வளோ க்ரோத் லாங் டேர்ம் இருக்கும்னு சொன்னேன், பிளாட் எப்படிலாம் செக் பண்ணி வாங்கணும்னு சொன்னேன், எங்கே பிளாட் ஆஃபர் பண்ணுறதையும் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்லியிருக்கேன்.
2: ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கால் நம்பர் 0547673111 The
0: Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Vancy Tudia, biggest villa and property sale event is happening on Saturday at Burjuman Metro Station kitta irukra Park Ridges Hotel and Al Hayat Hotel King Faisal Road Sharjah, which is happening on Sunday Sharjah, சனிக்கிழமை துபாய். இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கோம். வில்லா வாங்கினாலும் பிளாட்ஸ் மெயினாக சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் வாங்கினோம்னா ஜஸ்ட் கால் தம் 0547673111. ஸோ ப்ரோ, இப்போ வந்து குடிங்க இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட் பற்றி பேசிட்டோம். மெயின் வந்து வில்லா.
2: அமீரகத்திலயும் சரி, சிங்கப்பூர், எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அதிகமா கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வில்லா தான். பிகாஸ் ஏன்னா ஒரு லேண்டா இருக்கும் போது land investment is a good investment. நீங்க ஒரு கம்யூனிட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேண்டா ஒரு பிளாட் நம்ம பண்றோம், ஒரு ஏக்கர்ல பிளாட் ஆகி ஒரு ஏக்கர்லயும் பிளாட் ஆகி வித்துட்டீங்க, அதுல எத்தனை பேர் வீடு கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹார்ட்லி ஒரு 5 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு 2-3 பேர் வீடு கட்டுவாங்க. மித்தெல்லாம் அந்த லேண்டா வச்சிருப்பாங்க, லேண்டாவே எழுதி பார்த்துப்பாங்க, யா 5 மணி வாங்கணும், இன்னைக்கு இவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரு வில்லா கிரியேட் பண்ணும் போதுதான், இப்ப நீங்க ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு 30 வில்லா கிரியேட் பண்றீங்கன்னா அப்ப அவங்க ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஆக்சுவலான்ட்டு அப்ப கம்யூனிட்டி டெவலப் ஆகும்போது அதோட க்ரோத் இருக்கும், அந்த லொகேஷன் தான் டெவலப் ஆகும். எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் 2014 நாங்க 15-14 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒத்தக்கடையில் நாங்க புது தாமரப்பட்ட வில்லா லான்ச் பண்ணோம். 1 பெட்ரூம் மதுரை புது தாமரப்பட்ட 1 பெட்ரூம் 11 லேக், 2 பெட்ரூம் 22 லேக், 3 பெட்ரூம் 30 லேக். ஆக்சுவலா இன்னைக்கு அதே ப்ராப்பர்ட்டி 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 55 லேக்ல 60 லேக் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஈசியால 2019 நாங்கள் வில்லா லான்ச் பண்ணோம், அண்ட் 56 லட்சம் ரூபாய்க்கு 2 பெட்ரூம் கொடுத்தோம் ஃபுல்லி ஃபர்னிஷோட. இன்னைக்கு அங்கே வந்து 95 லேக் ரூபீஸ் கம்மியாக ஒரு பெட்ரூம் கூட நீங்கள் அங்கே வாங்க முடியாது. ஆக்சுவலான்ட்டு ஓகேங்களா? ஸ்விமிங் பூல் வில்லா 1.15 crore செஸ்ட் 2019ல, இன்னைக்கு 2.10 crore. ஆக்சுவலான்ட்டு நான் சொல்றது எல்லாமே ஒரிஜினல் சேல் டீட். அன்னைக்கு போட்ட சேல் டீட் இருக்கு, இன்னைக்கு போட்ட சேல் டீடும் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இப்பவே நீங்க பாருங்க கைட்லைன் வேல்யூ அடுத்த ஐ திங்க் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன வரும்னா எல்லா லொக்கேஷன்லயும் தி கைட்லைன் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலா இந்த மாதிரி போகும்போது நீங்க லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு வில்லா வாங்குறீங்க அப்படின்னா லேண்டும் உங்களுக்கு கிடைக்குது, பிளாட் ஓனர் ஆயிடுறீங்க, வில்லாவும் உங்களுக்கு கிடைக்கும் போது லேண்ட் அப்ரிசியேஷனையும் முழுசா என்ஜாய் பண்ணுவீங்க, வாடகையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாடகை வரட்டி நாளைக்கு நம்ம போய் அந்த ப்ராப்பர்ட்டில தங்க முடியும். ஓகே, ஒரு பாசிவ் இன்கமா நீங்க வந்து மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வரணும். ஒரு பாசிவ் இன்கம் எங்க உங்களுக்கு வரும், உங்க சேலரியோட சேர்த்து எனக்கு இன்னொரு இன்கம் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு வரப்போட ரெண்டல் ரெவன்யூ. ஓகேங்களா? பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம். நிறைய பேர் என்ன வரும்போது அதிகபட்ச டவுட் என்ன இருக்கா, நான் எஃப்டில போட்டுமா ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா தான். எஃப்டில நீங்க போடுற அந்த 80 லட்சம் ரூபா 10 வருஷம்னால 80 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு இருக்கும், ஆனா உங்களுக்கு வட்டி வந்துட்டு இருக்கும். ஆனா ப்ராப்பர்ட்டி அப்படி கிடையாது. லேண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 80 லட்சம் போடும் போது அந்த லேண்ட் அப்ரிசியேஷன் ஆகுது, வில்லால போடும் போது கூடவே உங்களுக்கு வாடகையும் கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் அதுல இருக்க க்ரோத். அப்படி இருக்கும் போது சென்னையில ECR அண்ட் OMR அண்ட் பம்மல் அண்ட் போரூர் அண்ட் உங்களுக்கு வந்து எல்லா லொக்கேஷன்லையும் நம்ம வந்து வித் ரெண்டல் கேரண்டியோட லைஃப் டைம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட 1 பெட்ரூம் ஃப்ரீயோட நம்ம வில்லா கொடுக்க போறோம் இந்த வாரம் உங்களுக்கு. ஜாக்பாட் ஆஸ் ஐ செட், அண்ட் இந்த விஜய் ப்ரொமோஷன் பட ப்ரொமோஷன் இருப்பார்ல, உங்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு சண்டை, அண்ட் எனக்கு தெரியுது அவங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. அதே மாதிரி தான் இந்த வாரம் வில்லா வேணுமா வில்லா இருக்கு, பிளாட் வேணுமா பிளாட் இருக்கு உங்களுக்கு. ஸோ டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது மட்டும்தான் இதுல கேம் பிளான். அண்ட் கால் பண்ணுங்க, ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் ஐ செட், ஒரு விஷயம் சொல்லி நான் க்ளோஸ் பண்ணா, பியர் ப்ரெஷர்ஸ் காண்டி எதுவும் பண்ணாதீங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு என் பக்கத்துல இருக்கிற பெரிய பங்களா நானும் பங்களா வாங்கணும், என் எய்த்து வீட்டுக்காரர் பென்ஸ் ஆகிட்டாரு நானும் பென்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ரீசெண்டா ஒருத்தர் மீட் பண்ணேன் எனக்கு வரதுக்கு முன்னாடி, ஐ வாஸ் சோ அவர் வந்து அவரோட வெயிட் ஏ மேல அட்ஜஸ்ட் போயிட்டாரு. அண்ட் என்ன பண்ணிட்டு போனார் அப்படின்னா, சிம்பிளி அவருக்கு வந்து ப்ரெஷர் தான் ஃபேமிலியில். அண்ட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீ வீடு வாங்கிடு, கல்யாணம் பண்ணுறது எப்படியாவது வீடு வாங்கினா, அந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி வந்து வயசு வந்து 29 தாண்டி 30 ஆயிடுச்சு. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் போய் கல்யாணம் பண்ணுங்க, ஆக்சுவலா வந்து வீடெல்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இதுதான் பகல்லகம் சொல்றதுப்பா, நீ வந்து எப்படியாவது கையை கால ஓண்டி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பான்னு சொல்லி புஷ்பன் அப்படிலாம் எதுவும் தேவையே இல்லை. ஓகேங்களா? நல்ல வாடகை வீட்லேயே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. ஆக்சுவலாண்டு ப்ராப்பர்ட்டின்றது டெஃபினெட்லி இஸ் அ காட்ஸ் பிளெஸிங். உங்களுக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார். ஆக்சுவலா இந்த தெருல இத்தனை நம்பர் வீடு உங்க வீடுன்ட்டு, அது கண்டிப்பா யாராலையும் தட்ட முடியாது. கண்டிப்பா அந்த வீடு, கண்டிப்பா அந்த வீடு உங்களுக்கு வந்து சேரும், கவலையே படாதீங்க.
1: இந்த தெருல இத்தனாவது நம்பர் வீடுன்னு உங்களுக்கு கடவுள் எழுதி. Such a nice thing to say, actually.
2: Kandipa. Yeah. அத நீங்க பக்கத்துல தேடினா கண்டிப்பா உங்களுக்கு
1: கிடைக்காது.
2: ஓகேங்களா? அந்த தெருவில் இருக்க வீடு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காரும். ஆக்சுவலா வந்து அதனால அது எப்ப நடக்கும்ன்றதுக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்க, ஹண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நம்ம அதுக்கான தேடலை உருவாக்குங்க. அண்ட் பட் ஆனால் ப்ரெஷர் ஆகிக்காதுங்க. நிறைய பேர் ஐ ஃபீல் தட் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது இஎம்ஐக்கில் போயிடணும். இட்ஸ் நாட் இருக்கு. ப்ராப்பர்ட்டி இஸ் அ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் டு டூ. ஆக்சுவலா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அமையும். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போனா போதும். இது அட்வைஸ் இல்லை, ஜஸ்ட் மை ஷேரிங்ஸ்.
1: நானே எடுத்துக்கிறேன்.
2: The free thing to give is advice. நான் டெஃபினட்டா அட்வைஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஹாப்பி ஷேரிங்கா சொல்லணும்னா. ரிலாக்ஸா இருங்க, கம்ஃபர்டபுளா இருங்க, ஆனா எங்க இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாலஜில இருங்க.
1: ஓகே, எனிவேஸ் கால் தம் 0547673111. ஐ சே அகைன் 0547673111. வீன் சிட்டியோட இந்த இவெண்ட் சனிக்கிழமை பாக்ரீஸ் ஹோட்டலில் துபாயிலையும், ஞாயிற்றுக்கிழமை அல் ஹயத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட் ஷார்ஜாலையும் நடக்குது. கால் தம் புக் அன் அப்பாயின்மெண்ட். கங்கராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, I'll see you guys. Yeah.
3: நேரம் இப்பொழுது 7:07.

0: brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
1: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: தமிழக செய்திகள்.
3: இடஒதுக்கீட்டை ஒழிக்க சதி நடப்பதாக சி வி சண்முகம் இன்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மத்திய அரசை நம்பாமல் நம்மிடம் உள்ள பட்டியலை வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமே என்று அவர் வினவினார். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பில் மக்களே சாதியை சொல்வதால் சாதியின் எண்ணிக்கை உயரும் என்று சி வி சண்முகம் தெரிவித்தார். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு திட்டமிடப்பட்ட சதி என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். மத்திய அரசு நடத்தும் கணக்கெடுப்பால் சாதிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் செய்த அதே தவறை தற்போதைய பாஜக அரசும் செய்கின்றது என்று குறிப்பிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் ஒன்றிய அரசை எதிர்பார்க்கின்றீர்கள் என்றும் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். ஒன்றிய அரசு நடத்துவது உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினாலும் அதை வெளியிட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். பீகார் தெலங்கானாவை போல தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்தியூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜாகிருஷ்ணன் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுக புரட்சித் தலைவி பேரவை மாநில துணை செயலாளர் பொறுப்பில் இருந்தும் ராஜாகிருஷ்ணன் விலகியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: உலகளாவிய உற்பத்தி சேவை மையமாக இந்தியா உருவாகி வருகின்றது என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்தியா கனடா பொருளாதார கூட்டாண்மையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அந்நாட்டின் தலைநகர் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். இந்திய பொருளாதார சூழலில் நடைபெற்று வரும் சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உட்கட்டமைப்பு, முதலீடு மற்றும் இலக்கு சார் கொள்கை ஆதரவு ஆகியவை இந்தியாவை நீண்டகால முதலீட்டுக்கான மையமாக தொடர்ந்தும் வலுப்படுத்தி வருகின்றன என்று தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மாத்தறை பகுதியில் அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வந்த கணவன் மனைவி ஆகியோர் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடம் இருந்து கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றின் மொத்த சந்தை மதிப்பு சுமார் 70 மில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போதைப் பொருள் எங்கிருந்து பெறப்பட்டது என்பது தொடர்பிலும் சந்தேக நபர்களுக்கு பாரிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புள்ளதா என்பது குறித்தும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. போர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை பாதிக்காது என்று சுயாதீன எரிசக்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் மற்றும் பிராந்திய பதற்றம் அதிகரித்தாலும் அமீரகத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படாது என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது நீண்ட கால சூரிய மின்சாரம் மற்றும் பிற குறைந்த கார்பன் எரிசக்தி திட்டங்களில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகின்றது. தற்போதைய சூழல் எரிசக்தி பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மேலும் வலியுறுத்துவதால் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான மாற்றம் தொடரும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இதனை தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த முயற்சியும் தற்போது நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். இதேவேளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனைத்து வாய்ப்புகளையும் திறந்தே வைத்திருக்கின்றார் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா தற்போது ஈரானுக்கு எதிரான பொருளாதார அழுத்தம் மற்றும் தடைகளை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றது என்றும் அவர் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய ஏ மகளிர் அணியின் T20 அணிக்கு அனுஷ்கா சர்மா தலைவியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஒருநாள் மற்றும் பல நாள் அணிகளுக்கு யாஸ்திகா பாட்டியா தலைவியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக இந்தியாவில் நடைபெறும் தொடருக்காக இந்த அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அனுஷ்கா சர்மா கடந்த ஜூன்

0: இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இந்திய ஏ அணியை வழிநடத்தி 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றார். அவர் யாஸ்திகா பாட்டியாவின் ஒரு நாள் மற்றும் 4 அணிகளுக்கு துணை தலைவியாகவும் செயற்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான தொடரில் 3 T20 போட்டிகள், 3 1-நாள் போட்டிகள் மற்றும் 1 4-நாள் போட்டி இடம்பெறுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

உன்னை போய் பண்ணி காட்டட்டா. Back to back. சோடா பாட்டில் கையில் அப்புறம் என்ன வரும் பாட்டி ஃபுல்லாக கேட்டிருக்கேன். ரெண்டு சூரிய பாட்டு வருது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை விஎன்சிடி குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாட்டு சத்தா மனுஷன் தின்னா தோல்.

முடிச்சிடலாமா?

0: We'll be back after a short commercial break.
1: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: தங்கமான பையன் நான் தெரியாதா? தங்கமான பையன் நான் என்ன தாண்டி உனக்கு? கரெக்டு தான்ல, தங்கமான பையன்தான். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து இப்போ ஒரு வார்த்தையை படித்தேன், சரியா? எக்ஸுலான்சஸ் அதான் அதோட பேர். ஆமாம், அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பல பேருக்கு அது ரிலேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் சம்திங் டு டெல் யூ கைஸ், which is traffic update.
3: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
2: So I think in the Sana signal palaya Sana signal sonuvaangala ama the ADCB metro station munadi, so towards nama எங்கே நம்ம ஜஃப்லியா மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு முன்னாடி, மேக்ஸ் இல்லை இப்போ. ஆமாம், அங்கேருந்து டுவர்ட்ஸ் நம்ம ஏடிசிபி வர அந்த பிரிட்ஜ் ஒன்று ஏறும் தெரியுமா, அந்த பிரிட்ஜில் பயங்கர கூட்டமாக இருக்குது. நேற்றுக்கும் அதே டைமில் அப்படி தான் இருந்தது. அண்ட் இப்போவும் கொஞ்சம் கூட்டத்தை பார்க்க முடியுது. பிரிட்ஜுக்கு கீழேயும் கொஞ்சம் பேக்டாக தான் தெரியுது. ஸோ ஐ திங்க் லாங் வீக்கெண்ட்ன்றதெல்லாம் வீட்டுக்கு ஆஃபீஸ்லி வீட்டுக்கு தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்து போங்க. அட் சேம் டைம் ஊத்மேத்தாலேருந்து அப்படியே நீங்கள் சிட்டி சென்டர் தேரா போகிற வழி, அண்ட் அங்கே நல்ல டிராஃபிக் இன்றைக்கி. தேரா கிளாக் டவர் கிட்டேயும் வந்து நல்ல பிளாக்கு. அண்ட் அங்கேருந்து பார்த்தா அப்படி ரைட் எடுத்து க்ரீன் ஹவுஸ் வழி நீங்கள் போகிறீங்க. அப்புறம் அந்த D89 வழி எடுக்கிறீங்கன்னா அங்கே ரெண்டு கிராஷ் ஆகிட்டு இருக்குது, என்னென்னு பாருங்கள். அல்துவாருக்குள்ளே செம டிராஃபிக் இன்றைக்கி. நாதல்ஹமாரிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நீங்கள் வந்து நம்ம இங்கே மதீனா மால் போகிற வரைக்கும் நல்ல டிராஃபிக் தெரியுது இன்றைக்கி. இன்ஃபேக்ட் அது 311 ரோடு கூட கிடையாது. 311 ரோட்லேயுமே வந்து சிட்டி சென்டர் மிருது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராஷ், அண்ட் அதுக்கப்புறம் கிசை சிமெட்ரி அண்ட் ஜாஹியா வரைக்கும், ஜாஹியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் டிராஃபிக். அண்ட் மொபைலா கமர்ஷியலுக்குள்ளே அண்ட் உள்ளே வெளியில் நல்ல டிராஃபிக் தெரியுது. அல்தே இது ரோடு பாருங்கள், ஃபுல் பேக்டு இன்றைக்கி. அண்ட் அல்தே இது ரோடு, அதே 311 ரோட்டில் ஷார்ஜாவை தாண்டி அஜ்மான் போகிற வழி இருக்குல்ல. ஆமாம், அஜ்மான் போகிற வழி. ஆமாம், அந்த ஹமீதியா பார்க்கெலாம் வருமே அந்த டைரெக்ஷனில் நான் சொல்கிறேன். ஆமாம், அங்கேருந்து இந்த பக்கம் டுவர்ட்ஸ் வர டைரெக்ஷனையும் டிராஃபிக் தெரியுது. பெருசாக இல்லை ஓரளவுக்கு. அண்ட் 611 ரோடு ஹேபராஷி கிட்ட வச்சு டிராஃபிக். அண்ட் E11 டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற வழியில், ஐ மீன் டுவர்ட்ஸ் நம்ம துபாய் டு அபுதாபி போகிற அந்த டைரெக்ஷனில் நான் சொல்கிறேன். பர்ஷா கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது, பர்ஷா ஹைட்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. அண்ட் யா, மற்றபடி ரெகுலர் தான். மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் முன்னாடி நல்ல ஒரு கிராஷ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் இட்ஸ் ஃப்ரீ. சத்வாக்குள்ளேயும் கொஞ்சம் டிராஃபிக் அண்ட் எல்லாம் லாங் வீக்கெண்ட் கூட்டம் தான். ஸோ பார்த்து போங்க.
3: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: அதாவது எக்ஸலன்சஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்க, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ளே வந்து அதை நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்பப்போ. அது எது எதுவாக வேணால் இருக்கலாம், அது ஒரு மேக்ஸிமம் இது பர்சனல் விஷயமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவ்வளோ தூரம் வந்து நெஞ்சு அடைக்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா, அதோடைய பில்டப் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு பர்சன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஆளால் நம்ம அனுபவப்பட்டுருக்கிற ஏதோ ஒரு அதீத ஒரு உணர்வாக இருக்கலாம். ஆனால் அதை வெளியில் நம்மளால், அதாவது வெளியில் சொல்ல முடியும் நம்மளால், ஆனால் எவ்வளோ சொன்னாலுமே அது அடுத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு இமோஷனாக அது இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து இப்படி இப்படி நடந்துச்சு, இன்னார் இதை சொன்னாங்கன்னு உங்களால் சொல்ல முடியும். அது என்ன சிச்சுவேஷன்றதை ஏன்ப்பா ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறவங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் எவ்வளோ நீங்கள் சொன்னாலுமே அது அடுத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியாத, நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இன்டென்சிட்டியை புரிஞ்சிக்க முடியாத அந்த ஃபீலிங்காக இருக்கும். ஸோ வென்எவர் யூ எக்ஸ்பிளைன் இட், அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். And the tendency to, so what you'll do, you'll just try to stop talking about it. அதாவது ஷேர் பண்ணாலுமே இன்னொருத்தரால் ரிலேட் பண்ணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியலன்ற ஒரு சுச்சுவேஷனில் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க, சொல்லவே மாட்டீங்க. சொன்னாலும் புரியாதுன்றதுனால அதுதான் வந்து எக்ஸலன்சஸ் தான். இப்போ எப்படி கரெக்டாக மீனிங்க்கு வந்துட்டிங்களா? அந்த மாதிரி ஃபீலிங் ஏதாவது ஓடிட்டுருக்கா மனசில்? கமர்ஷியல் பிரேக் கேட்டுவாங்க,
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: சரி, இந்த எக்ஸுலான்சஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சில நேரம் வந்து ஒரு சில ஃபீலிங்லாம் நம்ம சொல்லும் போது இல்லை, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஓகே கவலைப்படாத, பிரச்சனை இல்லை, சரி சரியாக போயிடும், இவ்வளோ தான் சில பேர் மேக்ஸிமம் இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஒரு சில பேரால். ஓகே, நம்ம வந்து எப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ண நம்ம வந்து வி வில் எக்ஸ்பெக்ட் மோர் கம்ஃபர்ட் ஃப்ரம் அவர் ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ. ஆனால் அது கிடைக்காதப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறது இல்லை, சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறத மிட் சென்டென்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து எக்ஸலான்சஸ் தான். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி தம்பி பார்த்துக்க, ஹார்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு நடுவில் வந்து யூஏஇ லாட்ரி இருக்காங்கள, அவங்க வந்து அவங்களுடைய 3வது 5 மில்லியன் தர்ம்ஸ் வின்னரை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ இந்த மாதிரி இப்போ யூஏயில் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் யூஏ லாட்ரி இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் தேவ் கிவன் லைக் 25 to 30 மில்லியன் தரம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒருத்தர் வின் பண்ணார். ஸோ இந்த மாதிரி யூஏயில் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிக பேருக்கு ப்ராபபிலிட்டி வின்னிங் இஸ் மோர். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், த யூஏஇ லாட்ரி .ae. ஓகே, ஸோ அடுத்த வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ 85 மில்லியன் திரம்ஸ் மற்றும் 30 மில்லியன் திரம்ஸ் வின் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா சில லாட்ரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு அந்த ட்ரா டேட் வந்து தனியாக 100 நாள் இருக்கும், ஒரு 1 மாதம் இருக்கும், இல்லைனா ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, ஒவ்வொரு வென்ஸ்டே அப்புறம் சாட்டர்டேயும் லக்கி ட்ராஸ் நடக்கும், அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார், நீங்கள் வின்னரா என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எக்ஸுலான்சஸ் ஃபீலிங்கில் யாராவது இருக்கீங்கன்னா என்னால் உங்கள் பிரச்சனையெல்லாம் இப்போ கேட்க முடியாது ஆப்வியஸ்லி, உங்கள் மனசில் தான் ஓடிட்டுருக்குன்னா ஐ கேன் ப்ராப்ளி கிவ் யூ அ சாங். ஸோ தம்பி ஃபீல் பெட்டர், நான் இங்கேருந்து கிளம்புறேன், 3 நாள் லீவு, ப்ராப்ளி நாளைக்கு சாயங்காலம் வருவேன்னு நினைக்கிறேன். பட் யா, எனிவேஸ், பை பை காய்ஸ், திஸ் இஸ் ப்ராவோ சைனிங் ஆஃப், ஹாப்பி வீக்.

The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லாங் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போலேருந்தே? ஸோ நாளையிலேருந்து எல்லாருக்கும் வந்து லீவு அப்படி நான் நம்புகிறேன். எஸ், எங்களுக்கு லீவு, உங்கள் ஆஃபீஸில் எப்படி தானே? ஓகே. அண்ட் இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்களா? இட்ஸ் ஓகே, சமாளிச்சிருவோம். நம்ம சமாளிக்கிறதா தான் என்ன. அண்ட் இப்போது லாங் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன
1: நினைக்கிறீங்க? UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, என்ன அப்படின்னா, இந்த கோடை விடுமுறைக்கு அப்புறம் துபாயில் ஒரு August 31st ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரீஓப்பன் ஆகுது இல்லையா? குட்டீஸோட அட்ராசிட்டிஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ குட்டீஸோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக போக்குவரத்தெல்லாம் வந்து ரொம்ப சீராக, ரொம்ப ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்றத உறுதி செய்யறதுக்காகவே துபாய் போலீஸ்லாம் வந்து 253 ஸோ அந்த ரோந்து பணியில் வந்து ஈடுபட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 ட்ரோன், அதுக்கப்புறம் 775 போலீஸஸ் வந்து இதில் வந்து ஈடுபட போகிறாங்களாமா. ஸோ அவ்வளவு ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்க போகிறாங்க குட்டீஸ்க்கு, பிகாஸ் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறனால. ஸோ ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: So, யாராவது ஊருக்கு போக போறீங்கன்னா கண்டிப்பா கோல்ட் வாங்கிட்டு போவீங்க தானே?
1: இன்று தங்கத்தின் விலை.
2: Gold rate.
3: Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins, bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்னன்னா, 24 கேரட் கோல்டு 554 திரகம்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 513 திரகம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 492 திரகம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 421 திரகம்ஸ் 75 ஃபில்ஸ். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எங்கே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கனாலும் சேஃபாக, பொறுமையாக, எந்த டென்ஷனுமே இல்லாமல் ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. எஸ், இந்த அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சில பேர் பிலீவ் பண்ணுவாங்க, சில பேர் பிலீவே பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கே வந்து சில நேரங்களில் அதிர்ஷ்டம் அப்படியே கதவை தட்டியிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயே வந்து நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யாருக்குங்க ஆசை இருக்காது? எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. அது முக்கியமாக இந்த லாட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருந்து சில பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிஜமாகவே வந்து இது ரியலாக நடக்கும்போது அவங்களால பிலீவ் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு மொமெண்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். த யுஏஇ லாட்ரி இப்போது அவங்களோட 85 மில்லியன் வின்னரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோடய விஷஸ். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டேயில் லக்கி ட்ராஸ் வந்து நடக்குது. 85 மில்லியன் அண்ட் 83 மில்லியன் வரைக்கும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தான் நோட் பண்ணும். ஸோ உங்களோட டிக்கெட்ஸை த யுஏஇ லாட்ரி .ae வந்து நீங்கள் வாங்குங்க. எஸ், த யுஏஇ லாட்ரி .ae நீங்கள் வாங்கும்போது அடுத்த வின்னர் நீங்களாக கூட வந்து இருக்கலாம். த கேம் LLC வழங்கும் இந்த லாட்ரி GCGRA லைசன்ஸ் பெற்றது. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து கலந்துக்கணும். உங்களுக்கே தெரியும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆஃபீஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எடுக்கலாம். அப்புறம் ஊரில் அவங்க ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்து ஒரு நம்பர், லக்கி நம்பரை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் கூட எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி ட்ரை பண்ணிகிட்ருப்போம், உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: என் வாழ்க்கையில் வந்தது 3-3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
3: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
4: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத

பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: For what?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒர்க் பண்றவங்க எல்லாருமே, நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஜோன் அவுட் ஆயிடுவோம்ல. நிறைய பேர் நம்மளை சுத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க, அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சட்டுன்னு நம்ம வேற ஏதோ பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். அதில் வந்து ஆஃபீஸ் ஞாபகங்கள் ஜாஸ்தி வரும். நம்மளுக்கே தோணும், நம்ம ஏன் வந்து ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்க மாட்டோம், இதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கோமே என்னது அப்படின்னு. இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, அடிக்கடி நமக்கு நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ சொல்ல முடியாத, பேர் வைக்காத ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, இன்டைரக்டாக. ஸோ அதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். என்ன அப்படின்றத இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். முக்கியமாக ஆஃபீஸ் பீப்புள், நீங்கள் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எஸ், ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளை அறியாமையே வந்து அந்த ஆஃபீஸோட ப்ரெஷராக இருக்கட்டும், அன்றைக்கி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களை பாதிச்சிருக்கலாம், அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா சேர சேர, என்னடா அது, என்னடா வாழ்க்கை அது, நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு யோசிக்க வரும்ல. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஜாபை மாற்றிட்டு போயிட்டே இருக்க முடியாது இல்லையா. இப்போ ஒரு க்ரோத் அப்படின்னா அதில் வந்து மாறுறது ஓகே, பட் சின்ன சின்ன விஷயத்துக்காக சொல்லுவாங்கல்ல, இந்த கொசுக்கு பயந்துட்டு வீட்டை வந்து கொளுத்துன ஒரு கதையாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்து யோசிக்க தோணும். ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சொல்யூஷன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கும் அது ரிலேட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் என்கிட்ட தெரியப்படுத்தலாம். ஸோ 89.4 தமிழ் எஃப்எம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஎம் பண்ணும்போது ஆர்ஜே ஃப்ரீயா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாய்ஸ் நோட்டை கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அனிப்பா அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா?
0: Group of companies.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection. Alikum Thannambikeyudan Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக செல்வா ஒரு சாங் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் அந்த பாட்டை கேட்டு வந்துடுறீங்களா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அண்ட் நம்ம தமிழகமோட ஆப் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாகவே நீங்கள் இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டோம் நாங்கள், சரியா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் ப்ரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆமாம், நம்ம ஆஃபீஸ் விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு நிஜமாகவே பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம தான் போட்டு ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம அந்த வேர்டை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வரும்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா அதுக்கு மீனிங்கே குட்டீஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களாம், அம்மா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது நமக்கே சிரிப்பு வரும் இல்லை, டே உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வாரம் முழுக்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்கெல்லாம் எங்கெங்க டைம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கரெக்டு தான். பட் நம்மளோட மென்டல் ஹெல்த் நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம நம்மளை மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். ஒரு செல்ஃபாக நம்மளே வந்து சில விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாரம் முழுக்க வந்து நம்ம கொஞ்சம் அப்செட்டாக இருக்கோம் அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் என் மனசை ரொம்ப பாதிச்சுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வைக்கிறது

பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம். அவர் ஏன் அப்படி சொன்னாரு, நாளைக்கு நான் வந்து என்ன பண்ணணும், என்ன ஆகுமோ, இந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பர்சனல் லைஃப் வந்து பயங்கரமாக பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. நம்மளை அறியாமையே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ப்ராப்பராக வந்து ஒர்க் ஷெட்யூல் ருட்டீன் வந்து அதுக்கு வச்சோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது அந்த நாளோட பெண்டிங் ஒர்க்கையும் அப்படியே வந்து முடிச்சிடணும் இல்லையா. ஸோ அதை நாளைக்கு வந்து ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்ற அந்த தாட் வந்து மைண்டுக்குள்ளே ஓடும்போது வீட்டில் ஒரு குழந்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பேச வருது, அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ. அப்போ அதுக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் நம்மளோட தாட்டெல்லாம் வேற எங்கேயோ இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாவம் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்னெசரி ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் மியூட் பண்ணலாமா இல்லையா. ஸோ எல்லா மெசேஜுக்கும் உடனே வந்து ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, அது எமர்ஜென்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில். ஸோ எந்த ப்ராப்ளமுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் 10 AM அதை பற்றி வந்து யோசிக்கிறது அது அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் டைமுக்கு ஒரு பவுண்ட்ரி நம்ம செட் பண்ணலாமா, ப்ராப்பராக இந்த டைமுக்கு மேலே நான் ஆஃபீஸ் விஷயத்த நான் வந்து கவனிக்க மாட்டேன்னா எனக்கு அக்கறை இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஃபேமிலிக்கு உண்டான ஒரு டைம், சில பேர் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ஆஃப்டர் 6 ஆஃப்டர் 7 எந்த ஒரு ஆஃபீஸ் கால்ஸையும் அட்டன் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு மெயிலுக்கும் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படியே உல்ட்டாவாக இருப்பாங்க, ஆஃபீஸ் வந்து எப்போவுமே 24/7 ஆஃபீஸ் பற்றி தான் நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து ஜாபை வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பெனி வந்து எஸ் ஃபேமிலி மாதிரி தான், பட் இந்த ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த பவுண்ட்ரி வந்து நம்ம செட் பண்ணும்போது நம்மளோட பர்சனல் லைஃப்பையும் நம்ம ஆஃபீஸ் லைஃப்பையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. ஓகே பிரியா, ஆஃபீஸ்லாம் ஓகே, பட் அங்கே இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் பீப்புளெலாம் வந்து, நெகட்டிவ் மைண்டட் பீப்புளெலாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லை, அது என்ன அப்படின்றத அந்த பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ் னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திரஹம்ஸ் அண்ட் டேக் அவேக்கு 65 திரஹம்ஸ் மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்சா பிரான்சஸ்ல டேக் அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைன் இன் அண்ட் டேக் அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255. செழித்தையும் தமிழே ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் சில நெகட்டிவ் மைண்டட் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாலே நம்மளோட மைண்ட் ஐயோ இவங்க இருக்காங்களே இந்த கம்பெனியில் நான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களை பாடாக படுத்திருப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி நிறைய வேலைகளை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த ஒரு வெறுப்பு வந்து உண்டாயிருக்கும். ஃபஸ்ட் திங், இப்போ நம்ம பண்ண போகிறது, அவங்க நமக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், எப்படி வேணால் நம்மளை தப்பாக மற்றவங்கக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கட்டும், அவங்கள நம்ம மன்னிச்சிருவோம். பிகாஸ் நமக்கு நிறைய சாதிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த தேவையில்லாத கிரஜோ இல்லை வந்து கோமோ அந்த ஒரு பர்சன் மேலே வேண்டாம். இப்போது நம்ம எப்படி அந்த நெகட்டிவ் மைண்டட் பீப்புள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது, நம்மளோட மைண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? எஸ், ஆஃபீஸில் ஒருத்தர் எப்போவுமே வந்து கோசிப் பேசிகிட்டு இருப்பாங்க தான், இன்னொருத்தர் வந்து எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க தான், இன்னொருத்தர் எல்லாத்தையும் க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தான். பட் நான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள போய் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? சே, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும் இல்லையா? அந்த ஒரு வேலையை தான் நம்ம பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்கும் முன்னாடி, இப்போ கிடையாது முன்னாடி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் மன்னிச்சு விட்டுருவோம், சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் விலகியிருப்போம். பட் ஸ்டில் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், எங்கே போனாலும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கே இந்த நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அப்படி அவங்கள போய் திருத்த வேண்டியது நம்மளோட கட்டாயம் கிடையவே கிடையாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட மென்டல் பீஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அதில் இவங்களை நம்ம தவிர்த்துடலாம், ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு ஹாய் பை சொல்லாமா? ஓகே, தேவையான அளவு, இந்த தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த இது சொல்லுவாங்கள்ல, உப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. முக்கியமாக உங்ககிட்ட வந்து அவங்க கோசிப் பேசுகிறாங்கன்னா அப்படியே யூடர்ன் அடித்து வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிட்டு நீங்கள் கண்டுக்காமல் வந்து போயிடுறது நமக்கு நல்லது. பிகாஸ் நம்ம சொன்னாலுமே சொல்லலைனாலும் நம்மளை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க அப்படியே க்ரேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆஹா, இங்கே கொளுத்தி போட்டால் எங்கே வந்து ஃபயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நின்று அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியா, எனக்கு தெரியாது, முடிஞ்சுது, அவ்வளோதான், கலாஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லவங்களாக மாற்ற வேண்டியது நமக்கு அவசியமே கிடையாதுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்மளோட பர்சனல் விஷயத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாரும் உங்களை ஐயோ பாவமே அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ண விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த நெகட்டிவ் மைண்டட் பீப்புள், காசிப் பேசுகிறவங்கக்கிட்ட நம்மளோட பர்சனலை எவ்வளோ நீங்கள் மனசு கஷ்டமான இருக்கும் சூழ்நிலையும் கூட ட்ரஸ்டட் பீப்புளை தாண்டி யார்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணாதீங்கன்றது என்னோட ரெக்வெஸ்ட். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஆசா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: Group of companies.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. சில பேருக்கு ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பெரிய பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ் நீங்க ரொம்ப ஷார்ப், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுவாங்க. இந்த நோ அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால நோ சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த நோ அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. ஸோ இந்த நீங்கள் வேலை இந்த வேலையை நீங்கள் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கூட ஷியோர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 hour மட்டும் முடிச்சிருங்களேன் சேர்த்து அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்வாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சரி சரி சரி சரி. கடைசியில் இந்த ஒர்க்லாம் வந்து ஓவர்லோட் ஆகி எல்லாரும் என்னை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வில்லன் ஆர் வில்லியாக மாறிடுவீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரைட் நோ சொல்ல முடியல அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த டெட்லைனுக்குள்ளே வந்து அது முடியாது, இன்னும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா, ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் எல்லா சுமைகளுமே தாங்கவே முடியாது, கீழே பொத்துன்னு நம்ம விழுந்துடுவோம். இல்லைன்னா அதை வந்து இப்போ இருக்கிற ஒர்க்னால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக கூட எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு நினச்சா கூட. ஸோ இது ரூடாக வந்து பேசணும் அப்படின்றது அர்த்தம்லாம் கிடையாது. ஸோ அந்த பவுண்ட்ரி இல்லையா, அந்த பவுண்ட்ரி, இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு சாதாரணமாக சொல்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இதை தெளிவாக வந்து கம்யூனிகேஷன், எல்லா இடங்கள்லையுமே இந்த கம்யூனிகேஷன் தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக ஒருத்தவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்கிறதுக்கு தயங்கிட்டு அதை சுற்றி வளைச்சு பேசும்போது அவங்க வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க. இதை வந்து அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே நம்ம பைல பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசி சார்ட் பண்ணிடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அப்படி தான். ஸோ அவனுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக எல்லா வாக்கையும் வந்து பார்த்துட்டு செய்கிற எந்த வேலையிலையுமே வந்து ப்ராப்பராக அவனால் ஃபுல் ரிசல்ட் வந்து கொடுக்கவே முடியல. ஸோ அப்போ நம்ம போயிட்டு நீ ஏன் அப்படி பண்ணுற, அப்படி ஏன் எடுத்துக்கிற, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, அப்போ ஒர்க் வந்து குவாலிட்டியாக வந்து நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம வந்து அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது உண்டு. ஸோ அப்போது யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட அந்த ஒரு விஷயம் வந்து டைரெக்டாக வருதுன்னா கூட நீங்கள் அதுக்கு வந்து நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கூடாது, நீங்களும் மென்டலி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த லீவெல்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ் போகும்போது ஒரு நியூ பர்சனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர், ஏதாவது டைரெக்டாக உங்கள் மேலே ஒரு சுமையை இறக்குறாங்க அப்படின்னா நோ சொல்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்றது என்னோடய ரெக்வஸ்ட். பிகாஸ் இன்னும் மை பீப்புள் வந்து எப்போயும் ஹாப்பியாக இருக்கணும், ஆஃபீஸ் போகும்போதும் ஹாப்பியாக இருக்கணும், வீட்டுக்கு போகும்போதும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
1: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5 அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5 மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஒர்க் பிளேஸ்ல இருக்கும்போது உங்க மேலேயே உங்களுக்கு எனக்காவது இந்த செல்ஃப் டவுட் வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்குமே. ஏன்னா ஒர்க் பிளேஸ்ல தொடர்ந்து இந்த கிரிட்டிசிசம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா நமக்கே நம்ம மேல டவுட் வந்துடும். நான் நிஜமாவே எல்லாம் ஒர்க்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேனா, இல்லை வந்து பண்ணலையா, நான் வந்து கேப்பபிளா இல்லை இல்லையா, இல்லை வந்து எதுவுமே நம்ம நல்லா சரியாக பண்ண முடியாதா, நம்ம வந்து எதுக்குமே வேல்யூவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து தோண வச்சிருப்பாங்க. உங்களோட மைண்டை அப்படி திங்க் பண்ண வச்சிருப்பாங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நம்ம செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எழுத எழுத நம்மளோட ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கு, இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து அதை ரெண்டு காலமாக போட்டு நம்மளோட ஃபீட்பேக், நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், எந்தெந்த தாட்ஸ்லாம் நம்ம யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது, இது ரெண்டுமே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரே விஷயமா இல்லை வந்து நம்ம ஓவராக போட்டு குழப்பிட்டுருக்கோமா அப்படின்னு. ஸோ சில பேருக்கு வந்து மிஸ்டேக் இருக்கலாம், சில பேருக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம். அது வந்து முழுசாக வந்து நம்ம கேப்பபிளே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லை வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ், இது வந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு

ப்ளேஸில் உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் முழுசாக வந்து அதை ஓகே நம்ம அப்படி தான் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ அதே போல் மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட யாராவது வந்து சொல்கிறாங்க இந்த பர்சன் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே முழுசாக வந்து அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் உங்ககிட்ட அவங்க நிஜமாகவே வந்து ட்ரூவாக இருக்கலாம், உண்மையாக வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆஃபீஸில் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபராக கூட வந்து இருக்கலாம். எப்போவுமே மற்றவங்களோட ஒப்பீனியனை வந்து நம்ம அதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. ஒருத்தருக்குமே ஒவ்வொரு மேலே வந்து தனிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? யா, திங்க் அபவுட் இட். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
0: Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu. Matrum
3: there is no place like home, there's no home like that.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளோட மைண்டை சேர்த்து நம்மளோட பாடியுமே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இந்த ஒரு லெசன் நடந்திருக்கும், சில பேருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த டயர்டாகிறது, இந்த ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது, அடிக்கடி இந்த ஹெட்ஏக் வருது, அப்பிடேட் வந்து சேஞ்ச் ஆகிறது, எப்போவுமே வந்து டென்ஷனாக இருக்கிறது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். உங்களோட ஸ்லீப் எப்படி இருக்குது, உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பேசிக் ரொட்டீனை சீரியஸாக வந்து நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை சொல்லும்போது எனக்கே வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்மளே பண்ணுறது இல்லையே அப்படின்றதான் தோணுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் பண்ணாத ஒரு விஷயம் வந்தனா ப்ராப்பர் ஸ்லீப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஃபுட். அதில் கொஞ்சம் நான் இப்போ வந்து டு பி ஆனஸ்ட், நான் இப்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்றத இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். அண்ட் அப்பப்போ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எஸ் அதையும் நான் பண்ணுறேன், ஹெல்த்தியாக சாப்பிட்றேன். ஓகே, ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த சாப்பிட்ற காலை உணவு வந்து எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. பட் என்னைக்காவது அதை நான் எடுத்துப்பேன். பட் அந்த ப்ரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நம்மளோட பாடி அண்ட் நம்மளோட மைண்ட் வந்து அதை ஒன்றா சேரும்போது லைக் நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, நல்ல மாற்றங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நாளும் இந்த 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணியில் நான் அடிக்கடி வந்து திட்டுவாங்க வேறு. ஸோ லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, நைட் ஒர்க்கை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு விடிய விடிய உட்காந்து சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில சிம்ட்ரோம்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதை ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது, தாங்கவே முடியல அப்படின்னா எடுத்தோன்னே சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட போகாமல் சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட வந்து போயிட்டு உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை நல்ல டைட்டீஷியனை வந்து நீங்கள் பார்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ரொட்டீனை வந்து நீங்கள் மாற்றலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம நிறைய தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம், என்னென்னமோ வாங்குகிறோம். ஒரு காஸ்ட்லியாக ஒரு ஹேண்ட்பேக் வந்து வாங்குவோம், 1 lakh ஷூ வாங்குவோம், அங்கே ட்ரிப் போவோம், இங்கே ட்ரிப் போவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் மெயின் நம்மளோட பாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம், நம்ம ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இல்லை அதை மட்டும் நம்ம அசால்ட்டாக வந்து விட்டுட்டுருக்கோம். இல்லை நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், என்னடா நம்ம நம்மளை கவனிச்சிக்கவே மாட்டுறோமே அப்படின்னு. யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப்னு கேட்டால் ஓடி போய் பண்ணுவோம், பட் நமக்குன்னு வரும்போது நம்ம பண்ண மாட்டுறோமே அப்படின்னு ஒரு கில்ட்டை ஆஃப்டர் 40s 50s வந்து எனக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த ஒர்க் பிளேஸில் விட்டு கொடுக்கறது அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிறுபிள்ளத்தனமாக நம்ம பிஹேவ் பண்ணியிருந்துருக்கோம்ல அப்படின்னு இப்போ நினச்சா சிரிப்பாக வரும். பட் ஒவ்வொரு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்து ஜாஸ்தியாக வந்துடும். இல்லை இது இதுக்கெலாம் முன்னாடி ஃபைட் பண்ணமோ இப்போலாம் நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக வரும். எனக்கே வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணல, அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, ஸோ அது வந்து கூட இருக்கவங்களுக்கு கிடச்சிருச்சு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அந்த கிரஜஸை வந்து காமிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ பார்த்தா சிரிப்பு வருது. ஏன் அப்படிலாம் வந்து முன்னாடி நம்மலாம் அப்படி இருந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷங்களை பிறந்த எல்லாருக்குமே இந்த ஜலஸ் இருக்கும், இந்த கோவம் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும். பட் எதையுமே வந்து பர்சனலாக எடுத்துக்கூடாது. ஓப்பன் சேலஞ்ச் விடுறது ஓகே, உன்னை விட நான் பெஸ்ட்டாக வந்து பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்றது இட்ஸ் அ ஹெல்தி திங். அதை விட்டுட்டு இந்த மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அது தானாகவே இந்த நெகட்டிவ் வைப் நம்மளை தேடி நம்ம தலையில் உட்காந்துட்டு தபேலா வாசிச்சுட்ருக்கோம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போவுமே வந்து கேஷுவலாக ஓப்பனாக அப்படியே சிரிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருக்கும்போது ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசை வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலாம், பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு டீமே பயங்கர ஜாலியாக இருக்கும். இல்லை டச்சுட் ஒரு 1000 டச்சுட் எங்களோட ஆஃபீஸ் வந்து அப்படி இருக்குது அப்படின்றதுல நான் பெருமையாகவே வந்து சொல்லுவேன். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ், எல்லாருமே வந்து எந்த ஒரு கிரஜஸ்மே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு ஒரு ஃபேமிலி மாதிரிலாம் கிடையாது, ஃபேமிலியே தான். ஸோ அப்படி தான் நான் வந்து நாங்கள் இருக்கோம். இது வந்து நான் பார்த்தியா நீ ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறவங்க ஆஃபீஸை பற்றி அப்படின்றதுக்காண்டிலாம் கிடையாது, நம்ம ஆஃபீஸ் மாதிரியே எல்லா ஆஃபீஸுமே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கன்சர்னில் தான் எனக்கு உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. ப்ளீஸ் யாருமே வந்து திருஷ்டி கண்ணு மட்டும் போட்டுறாதீங்க, டச்சுட் நகை. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்து பர்சனலாக தான் எடுத்துக்காதீங்க. அப்படியே ஏதாவது உங்கள் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்தோ இல்லை அந்த ஒரு விஷயத்துலேருந்தோ நீங்கள் வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நம்மளோட மென்டல் பீஸ் முக்கியம் அப்படின்னா எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், எதை வேணாலும், இது வந்து நம்மளோட சாய்ஸ். ஸோ வீடும் ஆஃபீஸும் அப்படி தனித்தனியாக நம்ம பார்க்கணும், ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இடியாப்ப மாதிரி ஆகிடும் இல்லையா. இதனால் நமக்கு பிடிச்சவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம தான் கிரியேட்டுமே பண்ணியிருப்போம். நம்மளை வெறுக்கிறதுக்கான காரணம் யாருன்னா அது நம்மளாக தான் இருப்போம். மெயின் விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் யாரும் நம்ம மேலே கோச்சிட்டு வந்து போக மாட்டாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ரிக்ரெட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேருந்து சின்ன சின்ன மைனஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் இப்போது தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு ஆஃபீஸ் விஷயங்களை பற்றி நிறையா பேசணும். நான் ஏன் இன்னைக்கு இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, லாங் வீக்கெண்ட் வரப்போகுது. அப்போது நிறைய பேருக்கு இந்த ஆஃபீஸ் ப்ரெஷர் வந்து தலையில் உட்காரும். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான். மண்டே நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது பர்சனாக, உங்களோட புது வேர்ஷனாக வந்து நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணும். உங்களுக்கும் இதே மாதிரி சில விஷயம்லாம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு வந்து ஒரு சின்ன பாய் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் நான் வந்து ஊருக்கு போகிறேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வந்து போகிறேன். போயிட்டு ஒரு 10 டேஸில் ஐல் பி பேக். அதுக்கப்புறம் மறுபடியும் அன்புடன் நான் ஷோ நீங்கள் என் கூட வந்து கேட்கலாம். ஸோ அந்த ஷோவை, நம்மளோட ஷோவை வந்து பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரிட்டி வருவாங்க. அவங்க யார் அப்படின்றத நீங்களே வந்து மண்டேலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னை மிஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, பை பை. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். மறுபடியும் பாய், குட் நைட், டடா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
2: லவ் லவ் லவ்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: இந்திய செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய 288 இந்தியர்கள் மாயமாகியுள்ளதாகவும், அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமற் போன 288 இந்தியர்களின் நிலை குறித்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். காணாமற் போனவர்களில் திரிஷூலி 1 மின் திட்டத்தில் பணிபுரியும் 73 இந்தியர்களும் சுற்றுலா குழுக்களும் அடங்குகின்றனர். இவர்கள் குறித்த கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாள அரசுடன் தொடர்ந்தும் இணைப்பில் இருந்து வருகின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். திபெத்தில் உள்ள 200 இந்தியர்கள் இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த கடினமான சூழலில் இந்தியா நேபாளத்துடன் உறுதுணையாக நிற்கின்றது என்றும், அந்நாட்டின் தேவைக்கேற்ப அனைத்து உதவிகளையும் வழங்க இந்திய அரசு தயாராக உள்ளது என்றும் வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். உலகளாவிய உற்பத்தி சேவை மையமாக இந்தியா உருவாகி வருகின்றது என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்தியா கனடா பொருளாதார கூட்டாண்மையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் 8 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தனது பயணத்தின் முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர், அந்நாட்டின் தலைநகர் டொரண்டோவில் நடைபெற்ற உயர்மட்ட வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். இந்திய பொருளாதார சூழலில் நடைபெற்று வரும் சீர்

0: கேள்விக்கு முன்னதாகவே பதிலளிக்க முனைந்த போது எதிர்ப்பு எழுந்தது. கவர ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நேபாளத்தில் 40க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமற் போயுள்ளதாக கூறப்படுகின்றது என்றார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க சிறப்பு அதிகாரியை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உதவி எண்களுக்கு எத்தனை அழைப்புகள் வந்துள்ளன உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்து அரசு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், தமிழகத்தைச் சேர்ந்த 103 பேர் நேபாளம் சென்றிருந்தனர். அவர்களில் கும்பகோணத்தில் இருந்து சென்ற 57 பேரில் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். சென்னை குரோம்பேட்டை மகாதேவ் கைலாஷ் ஏஜென்சி மூலம் நேபாளத்துக்கு கைலாஷ் யாத்திரை சென்றவர்களின் விவரம் குறித்து கண்காணித்து வருகின்றோம் என்றார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளவும் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பு கொள்ளவும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். சட்டப்பேரவை என்பது சட்டப்பேரவையாக நடக்க வேண்டுமே தவிர சண்டை மன்றமாக நடக்கக்கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லாம் நடக்கின்றது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டையும் தான் சொல்கின்றேன். இருவரும் மாறி மாறி குறை சொல்வதால் சட்டப்பேரவை மாலை 6 மணி வரை செல்கின்றது. இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று அவர் வினவினார். மாணவர்கள் கூட தேர்வுக்கு இவ்வாறு தயாராக மாட்டார்கள். ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இரவு பகலாக தயாராகி வருகின்றார்கள். மக்களுக்காக பேச வேண்டும், வாக்குவாதம் செய்யலாம், ஆனால் 24 மணி நேரமும் சண்டைதான் போடுகின்றார்கள் என்று அவர் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தம்பி ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் எழுந்தால்தான் சண்டையை ஆரம்பிக்கின்றது. நீங்கள் 8ஆம் தேதி வரை பேச வேண்டாம் என நேரடியாகவே சொல்லிவிட்டேன். நேரம் வீணாகின்றது என்று அவர் கூறினார். இன்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் 3 அமைச்சர்களின் பதிலுரை இல்லாமல் 9:50 நடைபெற்றுள்ளது. மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் 3 அமைச்சர்களும் நாளை பதிலுரை வழங்குவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அந்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது பயணம் மேற்கொண்டிருக்கும் ஏதேனும் இலங்கையர் குறித்த தகவல்கள் அல்லது உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு வழிகளினூடாக அமைச்சினை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உரிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அமைச்சு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாக பொது ராஜதந்திர பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். இதற்காக கையெடுக்க தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நபிகள் நாயகம் சல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அபுதாபியில் நாளை டாப் சுங்க கட்டணங்களும் பொது வாகன நிறுத்த கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை முதல் வழக்கமான கட்டணங்கள் மீண்டும் அமலுக்கு வரும். எனினும் அல்குரும் மற்றும் காந்தூத் டாப் சுங்க கதவுகள் 24 மணி நேரமும் செயற்பட்டு ஒவ்வொரு கடப்புக்கும் 4 திரம்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல மாடி பொது தரிப்பிட கட்டிடங்களுக்கான கட்டணமும் வழக்கம் போல தொடரும் என்று அபுதாபி போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. துபாயின் எமிரேட்ஸ் சாலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் புதிய 2 பாதைகள் திறக்கப்பட உள்ளன. எமிரேட்ஸ் சாலையில் 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள 2 புதிய போக்குவரத்து பாதைகள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த விரிவாக்கம் ஷார்ஜாவில் இருந்து அல் அமார்தி பகுதியை நோக்கி செல்லும் போக்குவரத்துக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள பாதைகளின் எண்ணிக்கை 6 இருந்து 8 அதிகரிக்கும். சாலை கொள்ளளவு மணிக்கு 12,000 வாகனங்களில் இருந்து 16,000 வாகனங்களாக உயர்வடையும். அதிக நெரிசல் நிலவும் பயண நேரம் 25% வரை குறைவடையலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. துபாய் ஷார்ஜா மற்றும் வடக்கு அமீரகங்களுக்கு இடையேயான போக்குவரத்து நெரிசலை குறைக்க இது உதவும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எமிரேட்ஸ் சாலையில் தினமும் இரு திசைகளிலும் 2.4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிப்பதால் இந்த மேம்பாடு முக்கியமானதாக கருதப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300 கடந்தது. மேலும் ஒரு

0: வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் நேற்று ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து 359 பேர் உயிரிழந்ததுடன் 900 அதிகமானவர்கள் காணாமற் போயுள்ளனர். காணாமற் போனவர்களை தேடி மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே வெள்ளத்தால் ஆறுகளில் குப்பைகள் மற்றும் மிடிபாடுகள் தேங்கியுள்ளதால் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி இன்று தெஹ்ரானில் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இச்சந்திப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விவகாரம் முக்கிய இடம் பெற்றுள்ளது. கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் தகவலின்படி, பிராந்திய பதற்றத்தை தணிப்பது மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதி செய்வது குறித்தும் இரு தரப்பினரும் விவாதித்தனர். மேலும் ஓமன் ஈரானிடையே ஒரு தற்காலிக கூட்டு கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் நீரிணையில் உள்ள கண்ணி வெடிகளை அகற்றுவதற்கான கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பான முன்மொழிவும் பரிசீலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இதனை தெரிவித்தார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த முயற்சியும் தற்போது நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். இதேவேளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனைத்து வாய்ப்புகளையும் திறந்தே வைத்திருக்கின்றார் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா தற்போது ஈரானுக்கு எதிரான பொருளாதார அழுத்தம் மற்றும் தடைகளை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றது என்றும் அவர் கூறினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் நிறைவடைந்தது. இப்போட்டியின் 5வது முறுதியுமான நாளாட்டம் இன்று நடைபெற்றதுடன் ஃபாலோ ஆன் முறையில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 429 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 290 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொள்ள ஃபாலோ ஆன் முறையில் துடுப்படுத்தாட பணிக்கப்பட்டது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இலங்கை அணி சார்பில் இந்த போட்டியில் 2 விளாசிய சோனால் தினோஷ போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வானார். தொடரின் நாயகனாக தேவ்தத் படிக்கல் தேர்வானார். அவர் மொத்தமாக 328 ஓட்டங்களை குவித்துள்ளார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: ஸ்டைலா பேசுவேன்னு நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.9

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: A message from all of us at Ichimbakam to Mercury.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: Don't you mess with me.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தாராஜா.
2: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
3: Chhi, OCB milega kya machi? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB kidhar milega?
4: No, idhar milega.

0: சீதாராம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே? For details call 056-415-4242.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.